0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 31 தேதி, பராப வருடம் ஆணி மாதம் 7 தேதி, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 5:51. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெற நேர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்.

0: எனை தொன்றும் வாய்மையின் நல்ல பிற
1: முக்காலும் சத்தியமாய் கூறுகின்றேன். நான் பார்த்த வரையில் வாய்மையைத் தவிர நன்மையைத் தருவது வேறு ஒன்றுமில்லை. குறள் எண் 300 அதிகாரம் வாய்மை.
0: யாமெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தொன்றும் வாய்மையின் நல்ல பிற
1: முக்காலும் சத்தியமாய் கூறுகின்றேன். நான் பார்த்த வரையில் வாய்மையைத் தவிர நன்மையைத் தருவது வேறு ஒன்றுமில்லை. குறள் எண் 300 அதிகாரம் வாய்மை.
2: ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸில் பவனிவர காத்திருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும் காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இனத்தானும் நல்லவே கேட்க வழங்குவர் ரவிச்சந்திரன் கனவதிதாசன் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:30 12வது சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் உள்ள ரெட் சாலையிலிருந்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையேற்று வழிநடத்தும் நிகழ்ச்சி. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 சர்வதேச யோகா தின சிறப்புரை வழங்குவர் மன வளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மாநில செய்திகள், 8:40 நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன் சமாளிப்பது எப்படி தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜசௌந்தரபாண்டியன் அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, முதுமையிலும் இளமைக்கு வழிவகுக்கும் யோகா உரை வழங்குவர் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனாத்ரேஸ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி நாகர்கோவில். 9:00 இசைப்பெட்டகம். தஞ்சாவூர் கல்யாணராமன் வாய்ப்பாட்டு, டி ருக்மிணி வயலின் தஞ்சாவூர் உபேந்திரன் மிருதங்கம். 10:00 தமிழில் செய்திகள், 10:10 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள். 8:15 எனக்கு பிடித்த பாடல், 10:30 பீப்புள் பத்ம ஆன் ஆகாஷ்வாணி பகுதி 32 கேட்கலாம். இதில் அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஜூயர் வாசி அவர்கள் பங்கேற்கிறார். 10:40 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்திருக்கும். 11:02 அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை ஒட்டி பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் பி கே மல்லிகா அர்ஜுனா சர்மா புள்ளங்குழல் விவி சீனிவாசராவ் வயலின் ஆர் ரமேஷ் மிருதங்கம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கில செய்திகள், 1:10 கணிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற அகில இந்திய வானொலி மதுரை நிலைய கட்டடப்பிரிவு உதவி பொறியாளர் வி பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசைப்பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 மதுரை தென்றல், 4:00 நாடகம் அன்புள்ள அக்கா வானொலி நாடகம் கேட்கலாம். 5:00 குட்டிஸ் நேரம், 5:30 கிராமிய தென்றல் சேத்துப்பட்டு சண்முக குழுவினர் வழங்கும் தடாகை வதம் தெருக்கூத்து கேட்கலாம். 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 ஒருபட பாடல், 6:30 ஐசிஎஸ்சி T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே இங்கிலாந்தில் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராஃபோர்டில் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சசியை கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலில், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள், திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்திகள், 7:30 மண்ணு மணியும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 அகில பாரத நாடகம் அக்னிபுத்ர பிஸ்மில் ஹிந்தி மூலம் வினோத்குமார் தமிழாக்கம் டி எஸ் கோபால் அமைப்பு வேலு ஹரிகரன் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கில செய்திகள், 11:10 எமது ஒளிபரப்பு நிறைவு. இனி 6:00 செய்தி சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் யோகா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோக கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு வினோத் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 6:02.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்தில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சசி இணைந்திருப்போம்.

0: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம்.
1: கணபதி தாசன் அவர்கள்
2: தவத்தினை இடம்புரி என்ற வரிகள் பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் வருகின்றன. தவம் என்றால் இங்கு வாழ்க்கையை முழுமையாக துறந்துவிட்டு காட்டிற்கு போய் உட்கார்ந்து செய்வது தவம் அல்ல. தவம் என்றால் இங்கு பாரதி குறிப்பிடுபவை முயற்சி, கடும் முயற்சி, விடாமுயற்சி, அருஞ்செயல் என்கிறான். கைகேயி இராமனை காட்டிற்கு செல்லுமாறு கூறும் பொழுது, நீ போய் தாயிரும் சடைகள் தாங்கி தாங்கும் தவம் மேற்கொண்டு பூழி வெக்கோணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 72 ஆண்டில் வா. கம்பன் தன் கவிதையில் இதை குறிப்பிடுகின்றான். காட்டிற்கு சென்று தவம் புரிவதையும் தவம் என்று சொல்லில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமன் காட்டிற்கு சென்றான், ஆனால் ஏதும் செய்யாமல் அமர்ந்திருக்கவில்லை. தன் மகத்தான அவதாரக் கடமையை தவமாகச் செய்தான். தவத்தை பற்றி பாரதி தனது பாடல்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றான். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பு சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்கிறான். அன்பே தவம் என்ற அத்வைத்தை செய்தால் நமது முயற்சியில் வெற்றி பெறலாம் என்கிறான். யாகத்திலே, தவ யோகத்திலே, தனி யோகத்திலே, பல போகத்திலே, ஆகத்திலே, பலபக்தி கொண்டா தம் அருளிலே உயர் நாடு என்கிறான். யாகம், தவம், யோகம் முதலியவைகளெல்லாம் பல்வேறு முயற்சிகள் ஆகும். தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயலில் முனைப்புடன் எது நேரிடும் இடர்படாமல் ஒரே குறியாக நிற்பது, செய்து முடிப்பது தவம் ஆகும். பொழுது புலர்ந்தது, யாம் செய்த தவத்தால் புண்மையிரும் கணம் போயின் யாவும் என்கிறான். பொழுது புலர்ந்து விட்டது, காலை புலர்ந்து விட்டது, வெளிச்சம் வந்துவிட்டது, ஒளி பிறந்து விட்டது, இருள் கணங்களாக இருந்த புண்மை துன்பங்கள், இழிவுகள், கேடுகள், ஆகாதனையெல்லாம் போய்விட்டன. இவையெல்லாம் நமது கடும் முயற்சியால், கடும் தவத்தால் நிகழ்ந்திருக்கின்றன என்கிறான் பாரதி. கடல் அலைகளை கட்டுப்படுத்தி கடல் அரிப்பை தடுக்க முயற்சிப்பது கடும் தவமாகும். அதுபோல நமக்கும் நமது நாட்டிற்கும் ஆக வேண்டிய பணிகளை சரியான நேரத்தில் அன்றாட பணியாக செய்ய வேண்டும். அதனேத்தான் பாரதி தவத்தினை தினம் புரி, நாமும் தவத்தினை நிதவும் செய்வோம் என்கிறான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன், கணபதிதாசன் அவர்கள்.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்க இருப்பது பக்தி மாலை.

நேரம் 6:20. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

நேரம் 6:20. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.

பக்தி மாலைகள் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் பக்தி மாலை நிறைவாக பாலமுரளி கிருஷ்ணா குரலில் பாடல்.

நிறைவு பெற்றது பக்தி மாலை. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி நேர்கள் கேட்க இருப்பது 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் உள்ள ரெட் சாலையிலிருந்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையேற்று வழிநடத்தும் நிகழ்ச்சியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:02.
1: ஆகாஷ்வாணி சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மகிழ்ச்சியான சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த உலகமும் ஆரோக்கியத்தை நோக்கி திரும்பும் இந்த உன்னதமான 12வது சர்வதேச யோகா தினத்தில் உங்களோடு யோகாவின் மகத்துவத்தை பற்றி பேசுவதில் நான் பெருமதிப்பும் பெருமிதமும் அடைகிறேன். இந்த ஆண்டின் யோகா தினத்தின் கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையின் பிற்காலத்தை நோயற்றதாகவும் நிம்மதியானதாகவும் மாற்றும் யோகா என்பது கருப்பொருளின் விளக்கம் ஆகும். கடந்த 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் நமது பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையையும் வேண்டுகோளையும் ஏற்று ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் June 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. இன்று உலகம் முழுவதும் உள்ள 170 மேற்பட்ட நாடுகள் சாதி மத இன எல்லைகளை கடந்து இந்த தினத்தை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுகின்றன என்றால் அது நம் முன்னோர்கள் உலகிற்கு அளித்த யோகா எனும் கொடையின் வலிமையை காட்டுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறையாகும். நம்மில் பலர் யோகா என்பதை ஏதோ உடலை வளைத்து செய்யும் ஒரு கடினமான உடற்பயிற்சி என்று மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. யோகா என்ற சொல்லின் உண்மையான பொருள் இணைப்பு என்பதாகும். நம் உடலையும் நாம் சுவாசிக்கும் மூச்சு காற்றையும் கட்டுக்கடங்காமல் ஓடும் நம் மனதையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு உன்னத பாலமே யோகா ஆகும். சுருக்கமாக சொன்னால் இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையே ஒரு சுமூகமான சமநிலையை உருவாக்குகிறது. நேயர்களே, நாம் இன்று நவீன வடிவத்தில் பார்க்கும் யோகாவிற்கு பின்னால் 1000 பாரம்பரியம் உள்ளது. நம்மில் பலர் யோகா என்பது ஏதோ அண்மை காலத்தில் உருவான ஒன்று என்று நினைக்கிறோம். ஆனால் பாரம்பரிய யோகா என்பது நம் பாரத தேசத்தின் ஆன்மீக மற்றும் அறிவியல் உறைவிடம் ஆகும். சுமார் 5000 முற்பட்ட காலத்திலிருந்தே தொடரும் ஒரு உன்னதமான தொன்மை வாய்ந்த வாழ்வியல் கலையாகும். பாரம்பரிய யோகாவின் சில முக்கியமான அம்சங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம் என்று நினைக்கிறேன். வேறு வேறு தலங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இருந்த யோக கலைகளை யோக கலையின் தந்தை என்று அழைக்கப்படும் பதஞ்சலி முனிவர் ஒருங்கிணைத்து யோகாவை 8 நிலைகளாக பிரித்து அஷ்டாங்க யோகம் என்று நமக்கு அருளினார்கள். அந்த 8 யோக நிலைகள் முறையே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி என்பனவாகும். இயமம் என்பது நாம் சமுதாயத்தில் பிற மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறுவது, அதாவது சமுதாய ஒழுக்கம் சார்ந்தது. நியமம் என்பது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. நாம் நம் மனதையும் அக வாழ்க்கையையும் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் பற்றி கூறுவதாகும். உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்குரிய பல உடல் நிலைகளை குறித்து கூறுவது ஆசனம். பிராணாயாமம் என்பது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தும் கலை பற்றியது. மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி ஆரோக்கியத்தை கூட்ட வல்லது பிராணாயாமம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த 4 நிலை யோக பயிற்சிகளும் நம் மனதை உள்நோக்கி திருப்பி ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தி

0: இறைநிலையோடும் பிரபஞ்சத்தோடும் இணைக்கின்றன. இதிலிருந்து பாரம்பரிய யோகா என்பது வெறும் உடலை வளைப்பது மட்டுமல்ல, அது மனிதனை ஒழுக்கமுள்ளவனாகவும் மன அமைதி கொண்டவனாகவும் மாற்றும் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் மனிதனை அவனுடைய மனதை வைத்தே பிரபஞ்சத்தோடு இணைத்து பிரபஞ்சத்தின் ஒரு சக்தியாக அவன் விளங்குவதை உணர வைத்து அந்த மனிதனின் வல்லமையையும் அவனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பையும் உணர்த்த வல்லது யோகம். யோகா பற்றி பேசும் பொழுது தமிழ்நாட்டில் சித்தர்களின் யோக பாரம்பரியத்தை பேசாமல் இருக்க முடியாது. தமிழ் மண்ணிற்கும் பாரம்பரிய யோகாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நம் தமிழ்நாட்டு சித்தர்கள் யோகக்கலையை மருத்துவத்தோடும் தத்துவத்தோடும் இணைத்து வளர்த்தார்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் தனது திருமந்திரத்தில் பாடியுள்ளார். உடலை பாதுகாக்கும் பொழுதுதான் உயிரை காக்க முடியும். அதற்கு யோகாதான் மிகச்சிறந்த வழி என்பதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் பாரம்பரியம் உலகிற்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது. இன்று நாம் செய்யும் ஃபிட்னஸ் யோகாக்கள் உடல் எடையை குறைக்கவோ அல்லது அழகை கூட்டவோ பயன்படலாம். ஆனால் பாரம்பரிய யோகாவின் முதன்மை நோக்கம் சித்த விருத்தி நிரோதகா என்பதாகும். அதாவது அலைபாயும் மனதை உள்முகமாக திருப்பி மனிதனை அவனது அக உலகத்தோடு இணைப்பது என்பதாகும். இந்த நவீன உலகில் யோகா ஏன் அவசியம் என்றால், நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியாக நாம் மிக வேகமாக வளர்ந்துவிட்டோம். ஆனால் அதே வேகத்தில் மன அழுத்தமும் பதற்றமும் தூக்கமின்மையும் நம் வாழ்வின் அங்கங்களாக மாறிவிட்டன. இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் மன அழுத்தம்தான். யோகாவின் ஒரு பகுதியான பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவை நம் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து மனதை அமைதிப்படுத்துகின்றன. இது பதற்றத்தை குறைத்து முடிவெடுக்கும் திறனையும் ஞாபக சக்தியையும் பெருமளவு கூட்டுகிறது. இன்றைய சூழ்நிலையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு மன ஆரோக்கியம் சென்று சேர்ந்தாக வேண்டும். அடுத்து உடல் ஆரோக்கியம். தொடர்ந்து யோகாசனம் செய்வதன் மூலம் நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராகிறது. தசை மற்றும் எலும்புகள் வலுவடைகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் உடலின் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கிறது. நீரழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நவீன கால வாழ்வியல் நோய்களை கட்டுப்படுத்த யோகா ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட உன்னத நோக்கத்தோடு இந்த நாளில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் நாம் வெறும் தற்காலிக ஆரோக்கியத்திற்காக அன்றி நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக யோகாவை மாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை உலகெங்கும் விதைத்து வருகிறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்மிடம் எவ்வளவுதான் செல்வமும் வசதிகளும் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை எவ்வித செலவும் இன்றி நமக்கு தர வல்லது யோகா. நேயர்களே, யோகா என்பது ஏதோ ஜூன் 21 தேதி ஒரு நாள் மட்டும் செய்துவிட்டு மறக்கும் விஷயமல்ல. அது ஒரு தொடர் பயணம். 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளில் நமக்காக, நம் உடலுக்காகவும் மனதிற்காகவும் குறைந்தது 30 நிமிடங்கள் ஒதுக்க நாம் பழக வேண்டும். அது அன்றைய நாள் முழுவதையும் சுறுசுறுப்பாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி எனும் நேர்மறை ஆற்றலுடனும் கடக்க உதவும். எனவே இந்த சர்வதேச யோகா தினத்தில் நாள்தோறும் யோகா பயில்வோம், நோயற்ற வாழ்வு வாழ்வோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று நாம் அனைவரும் நெஞ்சார உறுதியேற்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.
1: சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ்.

0: அவர்கள்.
1: நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன்.
0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
3: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
4: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
2: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
5: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
6: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
5: கண்டிப்பாமா, நான் ஒன்னும் இல்ல, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
6: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் 2 செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
5: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
6: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: Canada and clinched a spot in the knockout phase at the tournament. For Germany, Dennis Undav scored twice. Earlier, the Netherlands secured a commanding 5-1 victory over Sweden in Group F match at NRG Stadium in Houston, United States. Yesterday, in another match, Brazil recorded their first win of the FIFA World Cup with a comfortable 3-0 victory over Haiti at the Philadelphia Stadium. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Sunil. NEET UG re-examination is the top story on dailies today. All hands on deck for NEET retest, writes Hindustan Times. 1.38 lakh CCTV, 51,000 jammers for leak-proof NEET today, headlines The Asian Age. The war between Iran and Israel, too, continues to dominate front pages of dailies. Iran closes Hormuz amid Israeli attacks on Lebanon, reads the Hindu headline. On the 12th International Day of Yoga 2026, the Pioneer writes that 6 lakh people will perform yoga today with Prime Minister Modi in Kolkata. Two studies led by Ames have found that yoga may improve women's hormone and insulin levels, reports the Times of India. An AI-enabled queue management system will be implemented in Kerala's Sabarimala Ayyappa temple from November, reports the Hindu. In just over 3 months, from the end of February until early June, Indian records in athletics were broken 20 times, reveals the Indian Express. And finally, the ASI has made significant discoveries at Rakhigarhi, perhaps the largest site of the Indus Valley civilization, with the recovery of 8 skeletons and pottery offerings, reports the Tribune. DNA testing is underway. And with that, it's back to you, Sunil.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. International Yoga Day being celebrated across the globe today. Prime Minister Narendra Modi leads the nation in practicing common yoga protocol from historic Red Road in Kolkata. Prime Minister to also commission 3 indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agra in Kolkata today. National Testing Agency to conduct NEET UG re-examination in India and abroad this afternoon. 3 Indian-flagged crude oil tankers carrying over 8.6 lakh metric tons of cargo successfully crossed Strait of Hormuz. IMD issues red alert for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in cricket, India A to take on Sri Lanka A in tri-series final in Dambulla this morning. And with that, we end the morning news. Have a nice day.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல், மனநலன், நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை

0: அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும், இதில் அரசியல் கட்சிகளோ, அமைப்போ, தனி நபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13 கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13 கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கி வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு 2 முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆணி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மேல் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: இருவரிச் செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரினை மீண்டும்

பாதிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையின் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டுச் சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வை குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து 219 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 இழப்பிற்கு 224 எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. இந்தியா இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நிலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 8:40.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ. மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் தருகின்றார் மனநல ஆலோசகர் பி ராஜசௌந்தரபாண்டியன் அவர்கள். மன அழுத்தம் எப்படி இருக்கும்?
4: யூஸ்வலாக மன அழுத்தம் அப்படின்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு நோய் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்து அது நோய் கிடையாது. ஸோ இப்போ யூஸ்வலாக மன அழுத்தம் அப்படின்றது வந்து சில அறிகுறிகள் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து கை கால் வலி இருக்கும், பயங்கர பதட்டமாக இருப்பாங்க, எரிச்சல் அடைவாங்க, மற்றவங்கிட்டருந்து தனிமையை விரும்புவாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்க்கான அறிகுறிகள். இந்த மன அழுத்தம் ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஒரு சாதாரண பிரச்சனையாக முடிஞ்சிடும். அது சரி பண்ணாத போது தான் நீங்கள் சொன்ன மாதிரி மனநல பிரச்சனைகள், உதாரணமாக டிப்ரெஷன் லெவலுக்கு கொண்டு போய் வந்து அதை விட்டுரும்.
3: இப்போ ஒரு வெற்றிக்கான படியாக ஒரு பரீட்சை எழுதும்போது ஒரு குழந்தைக்கு அந்த பதட்டம் இருக்க வேண்டியது அவசியம் தானே டாக்டர்?
4: கண்டிப்பாக. நம்ம ஆக்சுவலாக என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரெண்டாக பிரிப்பாங்க. யூஸ்வலாக வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்ம உதாரணமாக ஒரு ஜாபில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறோம், ஒரு நமக்கு அதில் பாசிட்டிவான விஷயம் நடக்குது, பட் அங்கே ஒரு ப்ரெஷர் வரும். இப்போ உதாரணமாக கல்யாணம், கல்யாணமும் ஒரு புது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோம். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் பிளேயரை பார்க்க போகிறேன், ரொம்ப கூட்டமாக இருக்கும், பயங்கர க்ரௌட், பட் அது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ். இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து பெரிய பாதிப்பு இருக்காது, பட் இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக, அந்த பாசிட்டிவ்ஸ் உள்ளே நம்ம போகும்போது அதை சரியாக கையாள ஆகாத போது கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்கும். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது என்னென்னா,

0: ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எக்ஸாம் அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மனுஷனால் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இசிஜி ரீடிங் நீங்கள் பார்த்துருக்கலாம், அப் அண்ட் டவுன்ஸ் எப்போதுமே இருக்கும். ஸோ சேம் லைக் தான் நமக்கு எப்போ ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா உதாரணமாக அந்த இசிஜி லீட்ஸ் ஃப்ரீயாக அதாவது ஃப்ளாட்டாக இருக்கும், அப்போனா மனுஷன் இறந்துட்டான்னு. அது மாதிரி தான் நம்ம உயிரோடு இல்லாத போது தான் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. அது வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை வந்து கையாளக்கூடிய திறன் தான் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அதுபடி தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் தெரியும் போது தான் நமக்கு பெட்டர் ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்க முடியும்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய காலகட்டங்களில் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தை இல்லாமல் இல்லை. எல்கேஜி குழந்தைகள் முதல் படுக்கையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வரை இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இவங்க ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி, தன்னால் செய்ய முடியலை உதவி எதிர்பார்க்கக்கூடியவங்க, குழந்தைகளும் பெரியவர்களும். இடைப்பட்ட ஸ்டேஜில் போய்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அன்றாடம் சந்திக்கிற வாழ்க்கையில் இப்போ எல்லாமே பிரச்சனைகளாக மாறியிருக்கு. இந்த பிரச்சனைகளை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிறோமா? இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான தனி அடையாளம் இருக்கா?
0: நீங்கள் சொன்னதில் முக்கியமான ஒரு பாயிண்ட், பிரச்சனைகளே நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறாங்க. ஆக்சுவலாக நிறையா காரணங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. உதாரணமாக வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்து ஃபினான்சியல், அப்புறம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, அப்புறம் இப்போ வந்து வந்து தனிமை தூக்கம் அப்படி நிறையா இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் பிரச்சனைகளை நாமளே உருவாக்கி கொள்வது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசனாக இருக்கலாம், அது வந்து எங்கேயுமே பிரச்சனை வராது. நான் வந்து திடீர்னு ஐயோ பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கியிருக்காரு, நான் அங்கே பிரச்சனை நானாக தான் உருவாக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நிறையா போயிட்டுருக்கு. இப்போ உதாரணமாக இஎம்ஐயில் பொருள் வாங்குறது. ஸோ இந்த ஸ்டாண்டர்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும், நம்ம ஒரு ராயலாக ஒரு லைஃப் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே நிறைய பிரச்சனைகளை இங்கே நம்ம உருவாக்கிக்கிறோம் தான் நான் சொல்லணும். குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள், இதனால தான் நிறைய ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காகவே மனுஷனுக்கு வருது.
1: மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் வழங்கினார் மனநல ஆலோசகர் பி. ராஜசௌந்தரபாண்டியன் அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள். ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா த்ரேஸ் அவர்களின் உரை கேட்கலாம்.
2: வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாற்காலி யோகா என்றால் என்ன, அதனுடைய பயன்கள், யார் யாரெல்லாம் நாற்காலி யோகா பண்ணலாம் என்று பார்ப்போம். நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணும் யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகளை நாற்காலி யோகா அல்லது சேர் யோகா என்று கூறலாம். இது வயதானவர்களுக்கும் மருத்துவ பயனாளர்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் அதிக நேரம் நிற்க முடியாதவர்களுக்கும் அலுவலகத்தில் அதிக நேரம் அமர்ந்து கொண்டே பணிபுரிபவர்களுக்கும் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் பண்ணுவதற்கு சிறந்த ஒரு பயிற்சி. இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் முதலில் பார்ப்போம். முன்பெல்லாம் 80-90 வயதானவர்கள் கூட யாருடைய துணையுமின்றி அழகாக நடந்து சென்றார்கள். மூட்டுகளில் சிறு வலிகள் மட்டும் இருந்தது. கொஞ்சம் வலி நிவாரண தைலங்களை மட்டும் பயன்படுத்தி மூட்டுகளை அசைத்தார்கள். தரையில் அமர்ந்து சாப்பிட்டார்கள். அதிக தூரம் ஓரிடத்திலிருந்து இன்னோர் இடத்திற்கு கால்களில் செருப்புகள் இல்லாமல் நடந்தார்கள். வயல் வரப்புகளில் கூட கால் வழுக்காமல் தடுமாறாமல் நடந்தார்கள். மரம் ஏறினார்கள். அவரவர் வேலையை அவரவர் செய்தார்கள். இறுதி காலம் வரை யாருடைய துணையுமின்றி காலை கடன்களை கழித்தார்கள். மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று உடல் உழைப்பு இல்லாததால் 30 வயதினர் கூட கால்வலி, கைவலி, கழுத்து வலியால் அவதிப்படுகிறார்கள். 40 வயதினர் கால்களை மடக்கி கீழே அமர முடியாமல் சிரமப்படுகிறார்கள். 50 வயதில் நீரழிவு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், சுவாச கோளாறுகள், அதிக உடல் பருமன் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவ பயனாளர்களாக

மருத்துவமனை நோக்கி ஒவ்வொரு மருத்துவ நிபுணர்களையும் சந்தித்து ஒவ்வொரு நாட்களையும் ஒதுக்கி மருந்துகள் உட்கொள்கின்றனர். இவர்கள் கால்களை மடக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள். படியேற முடியவில்லை. மூட்டுகளை மடக்கி தரையில் அமர முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். மூச்சு திணறல் ஏற்படுகிறது. கால்களை அசைக்காமல் அதிக நேரம் கீழே தொங்க போட்டுக்கொண்டே இருப்பதால் வெறிக்கோஸ்வையின் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். நிரந்தர நோயாளிகளாக வீட்டுக்குள் முடங்கி மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டதென கருதி வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். 60 வயது வரை அலுவலகங்களில் சுறுசுறுப்பாக பணியாற்றியவர்கள், சந்தோஷமாக பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்கள், அடுத்தவர் மீது அக்கறையுடன் மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்களை கவனித்த செவிலியர்கள், பணி நிறைவு பெற்று ஓய்வு நிலை வந்தவுடன் வீட்டிலேயே முடங்கி வாழ்க்கையின் இறுதிகட்டம் வந்து விட்டதாக எண்ணி சந்தோஷத்தை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்து தள்ளாடுகிறார்கள். இவர்களுக்காகவே நாற்காலி யோகா பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை நாம் அளிக்கலாம். கீழே அமர முடியாதவர்கள், தனியாக நிற்க நடக்க முடியாதவர்கள், யோகா மற்றும் உடற்பயிற்சி பண்ண முடியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள முடியும். சுய அன்பு, சுய கவனிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைக்கே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை தொடர்பு கொண்டு சேர் யோகா பயிற்சியை பெற்று வீட்டிலிருந்தே யாருடைய உதவியையும் நாடாமல் மெதுவாக நிதானமாக முதலில் சிறு சிறு அசைவுகளை நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ண ஆரம்பியுங்கள். இதை முதலில் முகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இதை ஃபேஸ் யோகா அல்லது முக யோகா என்று அழைக்கிறோம். இந்த முக யோகாவை அனைத்து வயதினரும் பண்ணலாம், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணலாம். இந்த முக யோகாவின் பயன்கள் என்று பார்த்தால், முகத்தில் உள்ள சதைகளுக்கு பயிற்சி அளிப்பதால் நெற்றியில் உள்ள ஃப்ரான்டலிஸ் மசல் அதிக இரத்த ஓட்டம் கிடைத்து நெற்றி சுருக்கம் குறைகிறது. கண்களுக்கான பயிற்சி கொடுக்கும் போது, அதாவது கண்களை இறுக்கமாக மூடி திறக்கும் போது, கண்களை சுற்றியுள்ள ஆர்பிகுலாரிஸ் அகுலை என்ற சதை பகுதிக்கு எக்ஸசைஸ் கொடுப்பதால் கண்ணுக்கு கீழே உள்ள வீக்கம், அதாவது அண்டர் ஐ பஃபினஸ் என்று நாம் சொல்லுவோம், இதையும் இந்த பயிற்சி போக்குகிறது. கன்னங்களுக்கான பயிற்சியில் குறிப்பாக முகத்தை சிரிப்பது போல் வைத்து நார்மலுக்கு வர வேண்டும். இது கன்னத்தில் உள்ள சைக்கோமேட்டிகஸ் மேஜோ சைக்கோமேட்டிகஸ் மைனர் மசில்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக உதட்டை குவித்து முத்தமிடுவது போல் செய்வது உதட்டில் உள்ள ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் சதைக்கு நல்லது. அடுத்ததாக தாடைக்கு மற்றும் கழுத்து பகுதிகளுக்கான பயிற்சி, அண்ணாந்து பார்த்து மேற்கூரையை முத்தமிடுவது போன்ற பயிற்சி செய்வது, இது தாடையில் உள்ள தொங்கு சதையை குறைக்கிறது. இந்த பயிற்சி நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. ஃபேசியல் நர்வ் என்று சொல்லக்கூடிய செவந்து கிரேனியல் நர்வ், இது ஃபேஸ் யோகா பண்ணும்போது நேரடியாக தொடர்புடைய நரம்பு. இது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஸ்மைலுக்கு பொறுப்பான சதைகளை நேரடியாக தூண்டுவது. மேலும் ட்ரைஜெமினல் நரம்பு சென்சரி நர்வ் என்று நாம் சொல்லுவோம், முகத்திற்கு தொடு உணர்வு, வெப்பம், அழுத்தம் கொடுக்கும் நரம்பு, இந்த நரம்பும் தூண்டப்படுகிறது. வேகஸ் நரம்பு, முக யோகா, ஆழ்ந்த சுவாசம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், தாடைக்கான மசாஜ் பண்ணும்போது இந்த நரம்பு தூண்டப்படுவதால் மன அழுத்தம், மன சோர்வை குறைக்கும். மேலும் பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டி மனதை அமைதிப்படுத்தும். பொதுவாக நிறைய பேருக்கு பெல்ஸ் பால்சி என்ற ஒரு முகவாத நோய் வருவதை பார்க்கலாம். இந்த முகவாதம் என்று அழைக்கப்படும் இந்த நோயானது முகத்தின் ஒரு பக்க தசைகளில் திடீரென ஏற்படும் தற்காலிக பலவீனம் அல்லது முடக்கமாகும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் யோகா மருத்துவர்கள் அல்லது பிசியோதெரபிஸ்ட் ஆலோசனை படி முக சதைகளுக்கான ஃபேசியல் எக்ஸசைஸ் பண்ணுவது விரைவான குணமடைதலுக்கு உதவும். ட்ரைஜெமினல் நரம்பு என்று சொல்லக்கூடிய நரம்பு பாதிக்கும் போது ட்ரைஜெமினல் நியூராலஜி என்ற ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பு ஏற்படும் போது முகத்தில் மின்னல் தாக்கியது போன்ற கடுமையான வலி உருவாகும். இந்த பிரச்சனைக்கும் ஃபேஸ் யோகா மற்றும் கழுத்து பயிற்சிகள் கொடுக்கும் போது நரம்பின் அழுத்தத்தை குறைக்க இது உதவும். மூச்சு பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கும். அடுத்ததாக செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்கிற கழுத்து எலும்பு தேய்மானத்தால் பெரும்பாலானோர் கழுத்து வலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினரிடையே கழுத்து வலி ஆரம்பமாகிறது. ஏனென்றால் கைபேசியை அதிக நேரம் பயன்படுத்துவது, மடிக்கணினியில் அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பது, இருசக்கர வாகனத்தில் அதிக தூரம் பயணிப்பது, ஒன்றுக்கு மேற்பட்ட தலையணையை உபயோகப்படுத்துவது.

வருகிறது. மேலும் பல காரணங்களால் கழுத்து வலி வருகிறது. சிலருக்கு கழுத்து வலி அதிகமாகும் போது தலை சுற்றல் ஏற்படும். எனவே இவர்கள் கழுத்து வலியை குறைக்க, தசை இறுக்கத்தை தளர்த்த மற்றும் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்த கழுத்து பயிற்சிகள் மேற்கொள்ளலாம். கழுத்தை மேலும் கீழும் வலப்புறமும் இடப்புறமுமாக திருப்பி 5 முதல் 10 முறை பயிற்சியை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக கழுத்தை அழுத்தும் பயிற்சியை செய்யலாம். உங்கள் கைகளை நெற்றியில் வைத்து தலையை முன்னோக்கி அழுத்தவும், இதேபோல் கைகளை தலைக்கு பின்னால் வைத்து பின்னோக்கி அழுத்தவும். ஒவ்வொன்றையும் 5 முறை செய்யலாம். அடுத்ததாக தோள்பட்டை வலி. இது பொதுவாக நீரழிவு, தைராய்டு பிரச்சனைகள், பார்கின்சன்ஸ் நோய், இதய நோய் உள்ளவர்களுக்கு காணப்படும். இதில் ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய தோள்பட்டை மூட்டுகளில் ஏற்படும் இறுக்கம் காரணமாக கைகளை அசைக்க முடியாமல் வலி ஏற்படும். அடுத்ததாக ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாத நோய், மூட்டுகளுக்கு இடையே உள்ள கார்ட்டிலேஜ் தேய்மானம், வீக்கம் மற்றும் வலி போன்றவற்றால் அதிக பேர் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். மேலும் கழுத்து பகுதியிலுடைய நரம்பு அழுத்தப்படுவதால் தோள்பட்டை வலி வருவதையும் நாம் தோள்பட்டைக்கான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். தோள்பட்டையை வட்ட வடிவமாக முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி அசைக்கும் போது, அதாவது ஷோல்டர் ரொட்டேஷன் என்ற ஒரு பயிற்சியை நாம் இந்த வலிக்காக கொடுக்க வேண்டும். சிலருக்கு டார்சல் ஸ்பைனல் வலி, அதாவது முதுகு தண்டின் நடு மேல் பகுதியில் ஏற்படும் வலி, இது தவறான இருக்கை, அதாவது நீண்ட நேரம் கூன் போட்டு அமர்வது, தசை பிடிப்பு, டிஸ்க் ப்ரோலாப்ஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வு காரணமாக எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் தேய்மானத்தை குறிக்கிறது. இந்த நடு முதுகு வலிக்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வலது மற்றும் இடது புறமாக நடு முதுகு மற்றும் தோள்பட்டையை திருப்ப வேண்டும். இதை 5 முதல் 25 தடவை செய்யலாம். அடுத்ததாக லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி. அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு, பல்வேறு உடல் நோய்களால் நடக்க சிரமப்பட்டு ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் இடுப்பு பகுதியில் வலி வருவதை காணலாம். இவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியை முன்னோக்கியும் தோள்பட்டையை பின்னோக்கியும் அசைத்து 5 முதல் 10 வினாடிகள் அப்படியே அமர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 5 முதல் 20 முறை இப்பயிற்சியை பண்ணலாம். அடுத்ததாக பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அல்லது பெரிஃபரல் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வயதானவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இது மூளை மற்றும் தண்டுவிடத்திற்கு வெளியே உள்ள புற நரம்புகள் சேதமடைவதால் அல்லது வீக்கமடைவதால் வரக்கூடியது. இது பொதுவாக கைகள் மற்றும் கால்களை பாதிக்கிறது. இதோட அறிகுறிகள் என்னவென்றால், கைகள் மற்றும் கால்களில் உணர்ச்சி குறைதல், கூச்ச உணர்வு, ஊசி குத்துவது அல்லது எறும்பு ஊறுவது போன்ற உணர்வு, எரிச்சலான அல்லது குத்துவது போன்ற வலி, குறிப்பாக இரவில் இந்த வலி அதிகரிக்கும், தசைகள் பலவீனமடைதல், பொருட்களை பிடிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகளை பார்க்கலாம். இதனோட வேறு சில காரணங்கள் நீரழிவு நோய், வைட்டமின் B12 மற்றும் போலிக் அமிலம் குறைபாடு, நரம்புகளில் ஏற்படும் விபத்து அல்லது அழுத்தத்தாலும் மற்றும் வைரஸ் பாக்டீரியா தொற்றுகளாலும் இந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் பிரச்சனை வருகிறது. இதற்கான சிகிச்சைகள் என்று பார்த்தால், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே கைகளை மற்றும் கால்களை மடக்குதல், கை விரல்களை மடக்கி நிமிர்த்தல், கால் விரல்கள் மற்றும் குதிகால்களை உயர்த்துதல், கணுக்கால் மற்றும் கை மணிக்கட்டுகளை வட்ட வடிவமாக வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திருப்புதல், கை விரல்களை இறுக்கமாக மூடி விரித்தல், கால் மூட்டு மற்றும் கை மூட்டுகளை மடக்கி பின் நீட்டுதல் போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருவது மிகவும் நல்லது. மேலும் மூட்டுவலி உள்ளவர்கள், பார்க்கின்சன்ஸ் நோய் அதாவது நடுக்கு வாதம் உள்ளவர்களுக்கும் சேர் யோகா பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அமர்ந்து கொண்டே மூச்சு பயிற்சி பண்ணுவது, முக்கியமாக நாடி சுத்தி பயிற்சி, பிராமரி பிரணாயாமா, சீத்கரி பயிற்சிகள், கபாலபதி மூச்சு பயிற்சி, நம் நரம்பு மண்டலத்தில் உள்ள பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுவதால் மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோலை கட்டுப்படுத்தி மன அமைதியை தருகிறது. இதனால் இதய படபடப்பு, அதிக இரத்த அழுத்தம் குறைகிறது. பிராமரி பிரணாயாமா என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி மூளையின் செரிபிரல் கார்டெக்ஸ் மற்றும் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதியை தூண்டுவதால்
ஞாபக

0: சக்தியை அதிகப்படுத்தி கவன சிதறல்கள் மறதியை குறைக்கிறது. மேலும் டோபமைன் என்பது மூளையில் சுரக்கும் ஒரு முக்கிய நரம்பிய கடத்தி, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது மகிழ்ச்சி மற்றும் மோட்டிவேஷன் உந்து சக்திக்கான ஒரு மெசஞ்சர். உடலின் அசைவுகள் தசை இயக்கங்களை சீராக வைத்திருக்க இது உதவுகிறது. இதனால்தான் இது குறையும் போது பார்க்கின்சன் டிசீஸ் அதாவது நடுக்குவாதம் ஏற்படுகிறது. நாடிசுத்தி மற்றும் பிராமரி பிராணாயாமாக்கள் பண்ணும்போது டோபமைன் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. கண்களை மூடி சுவாசத்தை கவனித்து ஆழமாக மூச்சு உள்ளிழுத்து வெளிவிடுவது, தியானங்கள் குறிப்பாக ஓம்கார் மெடிடேஷன் பண்ணுவது மூளையின் ஆல்பா அலைகளை அதிகப்படுத்தி மன அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும். எனவே வெளியே நடமாட முடியாமல் வீடுகளில் முடங்கிவிட்டோமே என்ற எண்ணத்தை விடுத்து நம்மீது நாமே சுய அன்பு செலுத்தி சுய பாதுகாப்பை அதாவது செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் முன்னெடுத்து இன்றே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை அணுகி சேர் யோகா என்று அழைக்கப்படும் நாற்காலி யோகாவை கற்று இதனுடன் உணவு ஆலோசனையும் பெற்று நேர்மறை எண்ணங்களை வளர்த்து நலமாக வாழ்வோம். நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்களின் உரை கேட்டீர்கள். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷவாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் இசை நிகழ்ச்சி கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் 1930 June 2 தமிழ்நாட்டிலுள்ள மாயவரம் அருகே திருவெங்காட்டில் பிறந்தார். அவர் தனது ஆரம்பகால இசை பயிற்சியை தந்தை திரு என் ஸ்ரீனிவாச ஐயரிடம் பெற்றார். தொடர்ந்து கர்நாடக இசையின் முடிசூடா மன்னர் வித்வான் ஜி என் பாலசுப்பிரமணியம் அவர்களிடம் 15 இசையில் மேல் பயிற்சி பெற்றார். தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமனின் கர்நாடக இசையுலக வளர்ச்சி அபாரமாக இருந்தது. தனது குருவைப் போலவே அவரும் கலை தனித்துவத்திற்கு முக்கியத்துவம் அளித்து ஒரு சிறந்த கலைஞராக பாராட்டுகளை பெற்றார். இந்திய இசையின் மீது அவருக்கு இருந்த அபிமானம் காரணமாக கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி இசை அமைப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை விட ஒற்றுமைகளையே அவர் அதிகம் கண்டார். அவர் தனது இசை கச்சேரிகளில் பிரபலமான பாடல்களை குறைவாக பாடி அரிதான கீர்த்தனைகளையே அதிகம் பாடினார். அரிதாகவே கையாளப்பட்ட இசை சிக்கல்கள் நிறைந்த விவாதி ராகங்களில் அவர் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். அவர் விவாதி ராகங்களில் ஒரு நிபுணராக திகழ்ந்ததுடன் தனது குருவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்ருதிபேதம் நுட்பத்தையும் பிரபலப்படுத்தினார். சந்திரஜோதி, சுச்சரித்ரா, ஹம்சநாதம் போன்ற விவாதி ராகங்களில் அவர் வழங்கிய இசை வடிவங்கள் இசை ரசிகர்களால் போற்றப்பட்டன. ஷண்முகப்பிரியா, கல்யாணி, சங்கராபரணம், காபி நாராயணி போன்ற தனது குருவின் தனித்துவமான ராகங்களுக்கு அவர் அழியா புகழை தேடித்தந்தார். வித்வான் திருச்சூர் வி ராமச்சந்திரனுடன் இணைந்து அவர் GNB கீர்த்தனைகளின் முதல் தொகுதியை ஸ்வர குறிப்புகளுடன் ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அதை திரு ஜி என் பாலசுப்பிரமணியம் அவர்களே வெளியிட்டார். ஒரு இசை ஆய்வாளராக இருந்த அவர் த்விமத்தியம ராகங்களை உருவாக்கியதன் மூலம் புகழ் பெற்றார். இதில் அவர் முதல் 36 மேள ராகங்களின் பஞ்சமத்தை நீக்கி அதற்கு பதிலாக பிரதி மத்தியமத்தை பயன்படுத்தினார்.

கோட்பாடு ரீதியாக 36 புதிய ராகங்களின் தொகுப்பை உருவாக்கியது மட்டுமல்லாமல் அவற்றை பாடியும் காட்டினார். அவை கர்நாடக இசையின் அரிதான படைப்புகள் என்று போற்றப்பட்டன. அவர் பிரபலமான மற்றும் விவாதி ராகங்கள் இரண்டிலும் பல வர்ணங்கள், கீர்த்தனைகள், அஷ்ட ராக மாளிகைகள் மற்றும் தில்லானாக்களை இயற்றினார். கர்நாடக இசையில் ஸ்ருதி தெளிவை மேம்படுத்துவதற்கான முறைகளையும் புதுமையான கற்பித்தல் முறைகளையும் அவர் உருவாக்கி சோதித்தார். அவர் பல விருதுகள் மற்றும் பட்டங்களால் கௌரவிக்கப்பட்டார். அவர் ஆகாஷவாணியில் டாப் கிரேட் இசைக்கலைஞராகவும் திகழ்ந்தார். அவரது வாழ்க்கையையும் படைப்புகளையும் பற்றிய ஒரு ஆவணப்படம் சுனாத வினோதன் என்ற பெயரில் டிவிடி வடிவத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இத்துணை சிறப்புகளை பெற்ற திரு தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் இசை நிகழ்ச்சியை இப்போது கேட்க உள்ளோம். டி ருக்மிணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் ஸ்ரீ மகாகணபதி ரவதுமாம் எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கௌளை ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் இசை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டி ருக்மிணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து இதி நியாயமா, மாளவி ராகம், ஆதி தாளம், பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் இசை நிகழ்ச்சியை கேட்டீர்கள். டி ருக்மிணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமபிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துணகிரி, சன்சோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டு

0: நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்ற பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், கோவாவில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சி அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் முனைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தற்போது நாடு முழுவதும் மொத்தம் 23 ஐஐடி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக தெரிவித்தார். தன்னம்பிக்கை, ஞானம் போன்ற அம்சங்களுடன் சுயசார்பு நிலையை எட்டுவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மேம்பாடு, ஆராய்ச்சி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஐஐடி மாணவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று திரு ஓம் பிர்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிச்சயமற்ற புவிசார் சூழலுக்கிடையே மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள கிழக்கு விமானப்படை தலைமையகத்தில் வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், இணையவழி சவால்கள், தகவல் போர், தளவாடங்களின் மீள்திறன், விநியோக நடைமுறைகளின் பாதுகாப்பு, ட்ரோன்கள் போன்றவை பாதுகாப்பு துறையில் முக்கிய அம்சங்களாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை திரு ராஜ்நாத் சிங் மீண்டும் வலியுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்கள் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேகாலயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பெரும் பகுதியை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதால் மாநில அரசுகள் முக்கிய உட்கட்டமைப்பு, சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த முடிவதாக கூறினார். சாலைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், திறன் மேம்பாட்டு மையங்கள், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பிற சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். கால்நடைகளுக்கான தடுப்பூசி சோதனை மையம் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத்தில் உள்ள சௌத்ரி சரண் சிங் தேசிய கால்நடை சுகாதார நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை கால்நடைகளுக்காக 42 தடுப்பூசி சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கால்நடைகளுக்கான தடுப்பூசியின் தரம், பாதுகாப்பு, செயல்திறனை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு J.P. Nadda கூறினார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ராஜஸ்தான் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அம்மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான பல்வேறு முக்கிய ரயில்வே திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பாகிஸ்தான் அதிபரின் கருத்துக்களை நிராகரிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவருக்கு எவ்வித தகுதியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் விவகாரத்தில் பாகிஸ்தானின் மிக மோசமான செயல்பாடுகள் குறித்து உலக அளவில் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு அதிபரின் இத்தகைய கருத்துக்கள் தேவையற்றவை என்று திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 559 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி தேர்வு மையங்களில் விரிவான

0: பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிகில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால் நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சாக்சிங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரம் காலை 10:10.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: நாம் சாப்பிடும் உணவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? நாம் கடையில் வாங்கும் ஒரு ஆப்பிள், ஒரு கப் காஃபி அல்லது ஒரு சாக்லேட் பார் இவற்றை சாப்பிடுவதற்கு முன் 1 நிமிடம் யோசித்தது உண்டா? இந்த உணவு எங்கிருந்து வந்தது? இதற்காக எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்தப்பட்டிருக்கும்? எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்து என் கைக்கு வந்திருக்கிறது? பொதுவாக நாம் உணவை பார்த்து ருசியாக இருக்கா என்று தான் கேட்போம். ஆனால் இன்று உலகம் ஒரு புதிய கேள்வியை கேட்க ஆரம்பித்திருக்கிறது. நாம் சாப்பிடும் உணவால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புக்கு யார் பொறுப்பு? உற்பத்தி செய்பவரா அல்லது சாப்பிடுபவரா? இப்போது நாம் சாப்பிடும் பல உணவுகள் நம் ஊரிலோ நம் மாநிலத்திலோ விளைந்தவை அல்ல. ஒரு நாட்டில் விளைகிறது, இன்னொரு நாட்டில் பதப்படுத்தப்படுகிறது, 3வது நாட்டில் விற்கப்படுகிறது, 4வது நாட்டில் யாரோ அதை சாப்பிடுகிறார்கள். ஒரு சாதாரண பிஸ்கெட்டுக்குள்ளேயே 3-4 நாடுகளின் பங்களிப்பு இருக்கலாம். அதனால்தான் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறார்கள். ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது காடுகள் அழிக்கப்பட்டிருந்தால், அதிக தண்ணீர் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அல்லது அதிக கார்பன் வெளியேற்றப்பட்டிருந்தால் அதற்கான பொறுப்பு யாருக்கு? இதுவரை உலகம் பயன்படுத்திய முறை மிகவும் எளிது. எங்கு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறதோ அங்கேயே அதன் சுற்றுச்சூழல் பாதிப்பையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். உதாரணமாக, இந்தியாவில் ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டால் அதனால் ஏற்படும் கார்பன் வெளியேற்றமும் தண்ணீர் பயன்பாடும் இந்தியாவின் கணக்கில் சேர்க்கப்படும். அது பிறகு எந்த நாட்டுக்கு போய் விற்கப்பட்டது என்பது பெரும்பாலும் கணக்கில் வராது. சமீப காலமாக ஒரு புதிய அணுகுமுறை உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அதன் பெயர் நுகர்வு அடிப்படையிலான கணக்கீடு. அதாவது, ஒரு பொருளை இறுதியாக யார் பயன்படுத்துகிறார்களோ அந்த நபர் அல்லது அந்த நாடும் அதன் சுற்றுச்சூழல் பாதிப்பில் ஒரு பங்கு ஏற்க வேண்டும் என்பதே இதன் கருத்து. சரிதானே? நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு பில் கட்டாமல் வெளியே போக முடியாது அல்லவா? அதேபோல் இயற்கை செலுத்திய சுற்றுச்சூழல் பில்லுக்கும் யாராவது பொறுப்பேற்க வேண்டுமே. ஏன் இந்த விவாதம் முக்கியம்? பல வளரும் நாடுகள், இந்தியா போன்றவை, உலக சந்தைக்காக அதிகமாக விவசாய உற்பத்தி செய்கின்றன. அதற்காக நிலம் பயன்படுத்தப்படுகிறது, தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது, சில நேரங்களில் காடுகளும் அழிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த பொருட்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்துவது பெரும்பாலும் பணக்கார நாடுகளே. அப்படி இருக்கும்போது எல்லா பொறுப்பையும் உற்பத்தி செய்த நாடுகள் மட்டுமே ஏற்க வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது. இந்தியாவின் நிலை கொஞ்சம் வித்தியாசம். இந்தியா உலகத்துக்கு ஏராளமான வேளாண்மை பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவும் வெளிநாடுகளில் இருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செய்கிறது. அதனால் இந்தியா ஒரு பக்கம் உற்பத்தியாளராகவும் இருக்கிறது, மற்றொரு பக்கம்

0: நோக்கம் நுகர்வோராகவும் இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், விற்பவர்களும் நாம் தான், வாங்குபவர்களும் நாம் தான். ஐரோப்பா என்ன சொல்கிறது? ஐரோப்பிய ஒன்றியம் அவர்கள் வாங்கும் பொருட்கள் காடுகளை அழித்து தயாரிக்கப்பட்டவையா என்பதை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் இங்கே அமைதியாக காப்பி குடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காப்பிக்காக 1000 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காடு அழிக்கப்பட்டிருந்தால் அதற்கு எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த சிந்தனை உலகம் முழுவதும் பரவி வருகிறது. நம் வீட்டில் குப்பையை வெளியே எடுத்து சென்று தெருமூலையில் போட்டுவிட்டால் வீடு சுத்தமாகிவிட்டது என நினைக்கலாம். ஆனால் குப்பை மறைந்து விடவில்லை, அது வேறு இடத்திற்கு போயிருக்கிறது. அதேபோல் சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் நம் கண்ணுக்கு தெரியாத இடங்களில் நடந்தால் அது இல்லாமல் போய்விடவில்லை, அவை இன்னும் பூமியையே பாதித்து கொண்டிருக்கின்றன. நாம் சாப்பிடும் உணவு எங்கிருந்து வந்தது? அதை உருவாக்க எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்தப்பட்டது? அதற்காக எவ்வளவு இயற்கை வளங்கள் செலவானது? இப்படிப்பட்ட கேள்விகளை இனிமேல் நாம் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது மரம் நடுவது மட்டுமல்ல, நாம் என்ன வாங்குகிறோம், என்ன சாப்பிடுகிறோம், எவ்வளவு வீணாக்குகிறோம் என்பதையும் கவனிப்பதுதான் உண்மையான பொறுப்பு. ஏனென்றால் நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையில் விவசாயியும் இருக்கிறார், வியாபாரியும் இருக்கிறார், இயற்கையும் இருக்கிறது, நாமும் இருக்கிறோம். அதனால் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான பொறுப்பும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியதை தவிர ஒருவர் மீது மட்டும் சுமத்தப்பட வேண்டியது அல்ல.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
3: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

காலை 10:16. இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. மன உறுதியும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும் என்ற சிந்தனை வரிகளை கூறி எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைவது சுபத்ரா தேவி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அக்கா பாரு.
1: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
0: காட்டு. வாவ், யம் ஃபேவரட் கலர்.
1: எப்பவும் ஷாப்பிங்.
0: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
2: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
3: ஐ நோ அப்பா. சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
2: எனக்கு தெரியும்ல,
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: நேரம் 10:23 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில்.

மன ஆரோக்கியத்திற்கு யோகா சர்வதேச யோக தினத்தையொட்டி ஒரு சிறப்பு நேர்காணல். பங்கேற்பவர் மூத்த யோக கலை வல்லுநர் எஸ் ஸ்ரீதரன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:40 மீண்டும் இணையலாம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேரம் 10:50 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் என்ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமன்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக் கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால், நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே. நேரம் 11:38 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேரம் 11:45 ஆயிடுச்சுக்க. இந்த நேரத்தில் நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க மதுரை தென்றல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 11:52 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல மதுரை தென்சல். மதுரை தென்சல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 12:10. ஆகாஷவாணி சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் பி கே மல்லிகார்ஜுனா சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்னமாச்சாரியார் இயற்றிய வந்தேகம் ஜெகத் வல்லபம் என துவங்கும் கிருதி ஹம்சத்வனி ராகம் கண்டசாபு தாளம்.

சங்கீத சாரலில் பி கே மல்லிகார்ஜுன சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS துனாகிரி, INS சன்சோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று

0: ஆற்றுக்கு அர்ப்பணிக்கப்பட்டனர். இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 22,20,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா 365 என்ற 100 நாள் இணையதள யோகா பயிற்சி வகுப்பில் 130 நாடுகளைச் சேர்ந்த 30 லட்சம் பேர் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் உருவான உடல் மன ஆன்மீக நலனுக்கான பயிற்சி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகாவின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தினம் தினம் பண்றதுனால உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்டு எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
2: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணோம், வஜ்ராசனம், அதே போல பத்மாசனம், அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கற்றுக்கிறோம். அதே போல மேஜர் எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு, மன வலிமை அண்ணன் வந்து மன உறுதி, ரெண்டுமே வந்து யோகாவில் கொடுக்க முடியும்னு சொல்லி எங்களை புரிய வச்சாங்க.
0: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கப்பல் கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின்

0: போர் கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய மூன்று போர் கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெற உள்ள நீட் மறுதேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 25ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில்

கிழக்கு காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெலிசை பாடல்கள் கேட்போம். முதலில் சோமஸ்கந்தமூர்த்தி இயற்றி எல் கிருஷ்ணன் இசையமைத்து ஆர் கிருஷ்ணராஜ் உஷாராஜ் பாடியுள்ள பாடல்.

0: இனி
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று உழவர் கடன் அட்டை பற்றி தெரிந்து கொள்வோம். விவசாயம் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகள் வரலாற்று ரீதியாக நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து வருகிறது. தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு உருவாக்கும் மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரங்களுக்கு கணிசம்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அக்கா பாரு,
3: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
2: காட்டு. வாவ், யுவர் ஃபேவரட் கலர்.
3: எப்பவும் ஷாப்பிங்.
2: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
4: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
5: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
4: எனக்கு தெரியும்ல,
5: ஆர்பிஐ சொல்கிறது.
6: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நாம பல துறை சார்ந்த அறிஞர்களை நீண்ட நெடிய அனுபவசாலிகளை சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாம தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில இந்த வார சிறப்பு நிபுணர், மிக அனுபவசாலி, நீண்ட நெடிய அனுபவசாலி அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களை சந்திக்கலாம். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில கண்ட அந்த அனுபவத்தை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க யாரும் பார்க்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
1: எனது பெயர் பாலகிருஷ்ணன். கட்டட பிரிவு வானொலி நிலையம் மதுரையில் உதவி பொறியாளராக பணியை செய்து 2022 டிசம்பரில் பணி ஓய்வு பெற்றேன்.
0: சார், உங்களை சந்திக்கிறதுல எனக்கு இன்னொரு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, எங்கள் மதுரை வானொலி நிலையத்திலேயே நீங்க வந்து கட்டட பொறியாளர், அதாவது சிவில் செக்ஷன்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டீங்க. உங்களை நாங்களை சந்திச்சு உங்களுடைய அனுபவத்தை நான் கேட்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, உங்களுடைய பூர்வீகம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: எனது பூர்வீகம் ஏ பாறைப்பட்டி, மதுரை மாவட்டம். பிறந்தது சிவகாசிக்கு அருகில் உள்ள ஏ துளுக்கவெட்டி என்ற கிராமம். அங்கே ஆரம்பகால பள்ளியை முடித்தேன். சிவகாசியில் பிளஸ் டூ வரையிலும் முடித்துவிட்டு இன்ஜினியரிங் கிடைக்காததால் பாலிடெக்னிக்கில் சிவில் முடித்துவிட்டு ஆல் இந்தியா ரேடியோவில் ஜூனியர் இன்ஜினியராக பணியில் சேர்ந்தேன்.
0: சரிங்க சார், ஓகே சார். உங்களுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: என்னுடைய மனைவி ஆரம்பகால பள்ளி முடித்தவர். அவர் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். அவரை நான் வசதி இல்லாத வீட்டில் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணமாக அவரவே நான் விரும்பி திருமணம் செய்து கொண்டேன்.
2: மனைவி

0: எங்களுக்கு மூன்று குழந்தைகள். முதல் குழந்தை சென்னை மெட்ரோ ரயிலில் உதவி மேலாளர் சிவில் பணியை செய்து வருகிறார். இரண்டாவது குழந்தை பெண் குழந்தை, அவங்க எம்ஏ எம்ஃபில் இங்கிலீஷ் முடித்தவங்க. அவங்க வேலைக்கு போக விருப்பம் இல்லாத காரணத்தினால் திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன். மூன்றாவது பையன் மெக்கானிக்கல் முடித்தவர், அவர் தற்சமயம் அமெரிக்கன் கம்பெனியில் பணி செய்து வருகிறார்.
1: நல்லதுங்க சார். உங்களுடைய பள்ளி பருவ நட்பு, பள்ளி ஆசிரியர், அதை பத்தின ஒரு பசுமை மர நினைவுகள் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: ஆரம்பகால பள்ளி ஏத்துல்கோட்டில் பயின்ற பொழுது மாடசாமி என்ற ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அவர் எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தார். அப்பொழுதே ஒரு நாளைக்கு 5 பைசா என் தாத்தா கொடுத்த பணத்தை அவரிடம் கொடுத்து சேர்த்து வைத்து, அதில் ஒரு அந்த காலத்தில் ரைட்டர் பேனா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 2 ரூபா 50 காசுக்கு அப்பொழுது வாங்கினேன். அவர் தான் என்னை சிவகாசியிலும் போய் உயர்நல பள்ளியில் சேர்த்து விட்டார். தந்தை போல் என்னை கவனித்துக் கொண்டார். ஏனென்றால் என் தந்தை ஒரு விவசாயி, அவரால் எல்லா இடத்துக்கும் வர முடியாது. அந்த காலகட்டத்தில் அவர் தான் எனக்கு ஒரு தந்தையாக எனக்கு செயல்பட்டார். அவர் இன்று வரையும் நான் நினைவு கூறுகிறேன். அவருடைய குழந்தைகளுடன் நான் இன்றும் உரையாடி கொண்டு இருக்கிறேன்.

0: அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: நீங்க ஸ்கூல் வந்து ஒரு கிராமம் லெவல்ல உள்ள ஒரு ஏரியால படிச்சீங்க, பள்ளி பருவம் அதை முடிச்சுட்டு வந்து தமிழ்நாடு பள்ளிங்க படிச்சதா சொன்னீங்களே சார், அந்த தமிழ்நாடு பள்ளிங்க படிச்ச ஒரு நினைவுகள் சொல்லுங்க சார்.
2: நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போதே நான் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசையை என்னுள் வளர்த்து கொண்டேன். அதன் காரணமாக ஃபர்ஸ்ட் குரூப் என்று சொல்வார்கள் பிளஸ் டூவில், முதல் எண்ணிலிருந்து ஆரம்பம் பிளஸ் டூ என்னுடைய அந்த காலகட்டத்தில். பிளஸ் டூ முடித்த பின்பு இன்ஜினியரிங் ட்ரை பண்ணேன், இன்ஜினியரிங் காலேஜுக்கு கிடைக்காத போது நான் பாலிடெக்னிக் வழியாக முடித்து விட்டு ஒரு சிவில் இன்ஜினியராக ஜூனியர் இன்ஜினியராக ஆல் இந்தியா ரேடியோவில் பணியில் சேர்ந்தேன்.
1: நல்லதுங்க சார், அதாவது இன்ஜினியராகவும் கனவோட வந்தீங்க, பாலிடெக்னிக்ல படிச்சீங்க, படிச்சு முடிச்சுன்னா வேலைக்கு சேர்ந்துட்டீங்க. சார் நீங்க ஆல் இந்தியா ரேடியோவில் வேலைக்கு சேர்ந்தேன்னு சொல்றீங்க, ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை சேர்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வேலை பார்த்த அனுபவம் உண்டா சார்?
2: இருக்கு.
1: என்னங்க சார், அதை பத்திங்க சொல்லுங்க சார்.
2: பொதுப்பணித்துறையில் உதவி டிராஸ்மேனாக பணியில் சேர்ந்தேன் முதலில் 1984 ஆரம்ப காலத்தில். அதன் பின்பு 2 மாதம் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அடுத்த ஒரு இன்டர்வியூ வந்தது. அதில் மண்வள பாதுகாப்பு துறை, அதில் டிராஸ்மேனாக பணியில் சேர்ந்தேன். அங்க உள்ள சூழல் எனக்கு ஒத்து வராத காரணத்தினால் நான் அந்த வேலையை வேண்டாம் என்று முடிவு பண்ணிவிட்டு 1 மாதம் வீட்டில் இருந்தேன். அதே வேலையில் இதற்கு முன்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த வானொலி நிலைய ஜூனியர் இன்ஜினியருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருந்த காரணத்தினால் அந்த டயத்தில் எனக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைக்கப்பெற்ற உடன் நாங்கள் வந்து 1984 மே மாதம் 21 ஜூனியர் இன்ஜினியராக பணியில் சேர்ந்தேன்.
1: நல்லதுங்க சார், அதாவது ஆல் இண்டியா ரேடியோவில் நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி 2 டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துருந்தீங்க, சில மாதங்கள் தான் வேலை பார்த்தீங்க. சரிங்க சார், இப்போ ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்தீங்க, முத முத நீங்கள் வேலைக்கு சேர்ந்த அந்த முதல் நாள் அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: அந்த காலகட்டத்தில் சிசிடபிள்யூ எனக்கு மேல் அதிகாரிகள் அனைவருமே தமிழ் தெரியாத ஆளுகள். நான் வந்து தமிழ் மீடியம் படித்து வந்த ஒரு இன்ஜினியர், இங்கிலீஷ் எனக்கு சரியா வராது. அந்த காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆனா வேலை வந்து டிப்ளமோ படிக்கும் போது ப்ராஜெக்ட் நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினோம் எங்க டீம். அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் காலேஜும் பாலிடெக்னிக்கும் சேர்ந்துதான் அந்த பிரைஸ். அதுல வந்து நாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினோம். பிராக்டிக்கலா எனக்கு எல்லாத்துலயும் நல்ல நிபுணத்துவம் ஆரம்ப காலத்திலேயே எனக்கு இருந்தது காரணத்தினாலதான் என்ன இங்க பணியில் அமர்த்தினார்கள் நான் நினைக்கிறேன். 1984 மே மாசம் 21 வானொலி நிலையம் சிசிடபிள்யூ பணியில் சேர்ந்தவுடன் மதுரையில் சேர்ந்தேன். இப்பொழுது இங்கிலீஷ் சரியா வராத காரணம் அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. கான்வர்சேஷன் என்னுடைய மேலதிகாரியிடம் உரையாடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு தான் எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தேன். இதே நேரத்தில் எனக்கு பெரிய பண்டல் நிறைய ஒரு டிராயிங்கை கொண்டு வந்து கொடுத்து டிரான்ஸ்மிட்டர் சைட்டை போய் இன்சார்ஜா கொடுத்துட்டாங்க. அங்க போய் பார்த்தா டிராயிங்ல இருக்கிறது மாதிரி ஒரு கல் கூட இல்லை, அந்த பவுண்டரி ஸ்டோன் எதுவுமே இல்லை. அது விஷயமா நாங்க ரொம்ப சிரமப்பட்டு அந்த பவுண்டரி ஸ்டோன் கிடைக்காத காரணத்தினால 1 வாரம் நான் போய் கஷ்டப்பட்டேன். அந்த இடம் பூரா உழவர்கள் உழுது கொண்டு இருந்தாங்க, எந்த கல்லும் இல்லை. அப்பொழுது வானொலி நிலையத்தில் இன்ஸ்டலேஷன் ஆபீசராக திரு சங்கரன் சார் அவங்க இருந்தார், அவரை நான் உதவிக்கு கேட்டேன். அவர் வந்து அவருடைய ஐடியாவும் என்னுடைய ஐடியாவும் சேர்த்து ஸ்டேட் கவர்மெண்டுடைய தாலுகா ஆபீஸில் சென்று அந்த சர்வே நம்பரில் உள்ள அட்ரஸை பூரா எடுத்து ஒவ்வொரு வீடாக போய் அந்த ஒவ்வொரு சர்வே நம்பருக்குள்ள அவங்களுடைய அட்ரஸு போய் பார்த்து அவங்க வீட்டுக்கே போய் இந்த மாதிரி உங்கள் இடம் வந்து பிரச்சனையில் இருக்குது, அதை நீங்கள் வந்து எங்கள் அலுவலகத்துக்கு வந்து அதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நாங்கள் எங்கள் வேலையை செய்யலாம்னு சொல்லி கேட்டேன். சங்கர சார்கிட்ட நான் விஷயத்தை சொல்கிறேன், அவர் என்னோட சேர்ந்து தான் நான் போய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அட்ரஸ்லாம் எடுத்துக்கிட்டு சர்வே நம்பர்லாம் எடுத்துக்கிட்டு நேராக அவங்க வீட்டிலே போய் நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை அங்கே பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒரு சிலர் வந்தாங்க, பல பேர் வந்து எடுக்கிறத எடுத்துகிட்டு மீதியை கொடுங்க, நாங்கள் கேஸ் போட்டு எங்கள் சொத்தெல்லாம் போய்விட்டது, இனிமேலும் எங்களால் முடியாது. அவங்கெல்லாம் விவசாயிகள், அது ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலத்துக்குரிய அமௌண்ட் சேராதனால அவங்களுக்கு கோபம் தான் என்ன.

0: வந்து தாக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரடையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டிராயிங் படி ஒவ்வொரு கல்லா பவுண்டரி ஸ்டோன் ஊண்டி அதன் முன்பு அந்த பணியை நான் ஆரம்பித்தேன்.
1: சார் உண்மையில கேட்கறது எனக்கு வியப்பா இருக்கு. என்னன்னா முதல் முதல்ல இந்த டிரான்ஸ்மிட்டருக்கான அடித்தளம் வந்து நீங்க போட்டிருக்கீங்க. அந்த அடித்தளத்துக்கு நீங்க சந்திச்ச அந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்றீங்க, கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதாவது ஒரு காலத்துல வந்து இந்த உங்களுடைய உழைப்பு இன்னும் அந்த டிரான்ஸ்மிட்டர்ல என்றும் உண்டு.

வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செங்கர்வானம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே.

வீரங்கள் படைத்து விட்ட கைகளே, பாதை போட்டு உலகை உண்டாய் இணைத்து வைத்த கைகளே, பாரில் உள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

0: கருதி ஏந்தி ஓர் முனைக்கு ஓடுவோம். தர்ம நீதி மக்களாட்சி வாழ்கவென்றே
1: சார். அடுத்ததா வந்து நீங்க ஜாயின் பண்றப்ப வந்து ஜூனியர் இன்ஜினியரா ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, அதாவது ஜேஇஏ ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஜேஇஏர்னு அடுத்த கட்ட ப்ரமோஷன் என்ன பதவி உயர்வு கிடைச்சு எந்தெந்த ஊருக்குலாம் நீங்க பிரயாணம் பண்ணீங்க சார்?
2: பதவி உயர்வு கிடைத்தது வந்து 2010 தான் எனக்கு வந்து ஏஇ இன்சார்ஜா கிடைச்சது.
1: இதுக்கிடையில இப்ப டிரான்ஸ்பர்ல எங்கெங்க சார் நீங்க போனீங்க? இப்ப
2: டிரான்ஸ்பர் மதுரை ஜாயின் பண்ணது, அதன் பின்பு கொடைக்கானல், சென்னை. சென்னையில் பல அலுவலகத்தில் நான் வேலை பார்த்திருக்கேன். சிறிது காலம் டெம்பரரி டிரான்ஸ்பர் என்று சொல்வார்கள். தொடபலா ரோடு ஒர்க்குக்காக சென்னையில இருந்து 2005 அந்த காலகட்டத்தில் நான் திரும்ப மதுரைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தேன். இங்கே வந்து 2010 ஆரம்ப காலம் வரைக்கும் இங்கே மதுரையில் இருந்துட்டு 2010 மிடில் கோயம்புத்தூருக்கு ஏஇ இன்சார்ஜாக டிரான்ஸ்பர் ஆகி போனேன்.
1: சரி சார், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களுக்கு மேலே வந்து இங்கே டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்கீங்க. இப்போ டிரான்ஸ்பர் ஆகி போகிறப்ப உங்களுடைய குடும்பத்தை எப்படி சார் நீங்கள் வந்து வழி நடத்துனீங்க? இப்போ ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் வந்து பணி, எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க?
2: நான் எங்க டிரான்ஸ்பர் ஆனாலும் என்னுடைய குடும்பத்தை உடன் அழைத்து சென்று விடுவேன். ஏன்னா குழந்தைங்க 3, அவங்களை படிக்க பள்ளிக்கு அனுப்பணும். எங்களுக்கு என்னுடைய குடும்பத்தில் வேற யாரும் எனக்கு உதவி பண்றது அளவுல இல்லை. அதன் காரணமா நான் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய அழைத்து சென்று விடுவேன். நல்ல தலைவனும்

0: 2010 கோயம்புத்தூர் செல்லும் பொழுது தான் பசங்க இங்கே மதுரையில் படித்ததுனால உங்களால் உடனே மிடில் வர முடியல. ஒரு 1.5 வருஷம் நான் தனியாக இருந்தேன் அங்கே. அப்போது இங்கே கேவியில் தான் படித்தாங்க. கேவியில் அப்போ உள்ள பிரின்ஸிபல் வந்து கொஞ்சம் உங்கள் பையன் வந்து நீங்கள் கூட அழைச்சிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சில அறிவுரையை சொன்னார். அதன் பின்பு ஃபேமிலியெல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன்.
1: உங்களுடைய ஓய்வு எந்த வருஷம் சார் நீங்கள் ஓய்வு பெற்றீங்க? நீங்கள் ஓய்வு பெற்ற அந்த நாள் உங்களுடைய நினைவுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: 2022 டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றேன். அந்த காலகட்டத்தில் அந்த கடைசி நாள் வரையிலும் நான் என்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சேன். முழு நிம்மதியுடன் நான் பணி ஓய்வு பெற்றேன். இப்போவும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். காரணம், நான் வேலை செய்யும் போதும் மேலதிகாரிகளுடைய சொல் பேச்சு கேட்டு அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, அலுவலகத்திலும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. பணி செய்யக்கூடிய ஒரு கட்டட வேலை இருப்பதனால அதில் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சரி செய்து நிம்மதியாக நான் ரிட்டையர்ட் ஆனேன். அது எனக்கு முழு திருப்தியுடன் தான் நான் ரிட்டையர்ட் ஆகி போனேன். கடைசி நாள் வரையிலும் நான் வேலை செஞ்சேன்.
1: சரிங்க சார்.
0: கடைசி நாள் வரையிலும் ரவுண்டு ராமேஸ்வரம் வேலை செஞ்சு, ராமேஸ்வரம் அங்கே ரினோவேஷன் பண்ண வேலை, எஃப்எம் மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த டிவி ஸ்டேஷனை மாடிஃபிகேஷன் பண்ணி எஃப்எம் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு ரெடி ஆகி அதுக்குரிய ஆரம்ப கால மாடிஃபிகேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்தோம். அதை இறுதி நாள் வரையிலும் நான் வேலை செஞ்சேன்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது சார், உங்களுடைய முதல் பணியை வந்து மதுரை வானொலி நிலையத்துடைய கூடல் நகர் டிரான்ஸ்மிட்டருடைய ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிங்க. பணி நிறைவு வந்து ராமேஸ்வரத்துடைய எஃப்எம் ஸ்டேஷனுக்கான ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்து வந்திருக்கீங்க சார். அதாவது வாழ்நாள் முழுவதும் உழைப்பு தான். என்னங்க சார்?
0: வாழ்நாள் முழுவதும் உழைப்பு தான்.
1: சரிங்க சார். இப்போ 2022 நீங்கள் ஓய்வு பெற்றுட்டீங்க. ஓய்வு பெற்ற பிறகு இப்போ என்ன சார் பண்ணிட்டு
0: இருக்கீங்க? நான் வந்து ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களாக ஏதாச்சும் வேலை செய்யலான்னு ஒரு முடிவு வச்சிருந்தேன். ஆனால் அது ஓய்வு பெற்ற பின்பு மன நிம்மதியோடு இருக்கணுன்ற ஒரு முடிவில் கிடைச்ச அந்த பணத்தையும் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் பசங்களுக்கு தேவையானது மட்டும் செஞ்சுட்டு மீதியை நான் போஸ்ட் ஆஃபீஸில் இது பண்ணிட்டேன். வேற பொருள் வாங்கினாலும் அதனால எனக்கு சில தொந்தரவு வருமோ, மன நிம்மதி போயிருமான்ற காரணத்தினால நான் எதுவுமே பண்ணிக்கல. அதே மாதிரி வேற வேலைக்கு போனாலும் மன உளைச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மன நிம்மதியை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள சில வேலைகளை செய்வேன். காலையில் சில ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்வேன்.
1: சரிங்க சார். ஓகே. அதாவது போதும், இவ்வளோ நாள் நல்லா உழைச்சாச்சு, இனிமேல் அடுத்த கட்ட வாழ்க்கையை கொஞ்சம் ஓய்வு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. நல்லது சார். இப்போ தினந்தோறும் உங்கள் ஆக்டிவிட்டிஸ் என்ன சார் இருக்கு? இப்போ
0: 6 மணிக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்ச உடனே காலக்கடனை முடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து சீரக தண்ணி ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணி அதை அருந்தி விட்டு மொட்டை மாடியில் போய் ஒரு 3000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு அந்த மீன் டைம் நான் வந்து அந்த செடிகள் கொஞ்சம் வச்சிருக்கிறதுனால அதுக்கும் தண்ணி விட்டுட்டு திரும்ப சின்ன ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அதை பண்ணுவேன். பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதை முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஒரு 7:30 போல திரும்ப கீழே வந்து மனைவிட்ட டீ சாப்பிட்டு மீதி குளிக்கிற வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு 9:30 போல டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்டுகளுக்கு குட் மார்னிங் போடுறது, வந்த குட் மார்னிங்கை ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரி சில மெசேஜ்லாம் பார்த்து முடிக்கிறது.

0: இருக்கு. 10 மணி 11 மணி ஆயிரும். திரும்ப டிவியை வாட்ச் பண்றது, பொதிகை டிவி தான் நான் மெயினாக அந்த காலையில் 8 மணிக்கு பொதிகை நியூஸ் தான் நான் வழக்கமாக பார்க்குறது, அதை நான் பார்த்துருவேன். மற்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வானொலி நிலையமும் சிறப்பாக செயல்பட்டு வர்றதுனால கேட்குறதுக்கும் குழந்தைகளோட பொதிகை டிவி பார்க்குறதுக்கும் அதில் உள்ள நிகழ்ச்சிகள் மற்ற எந்த டிவிலையுமே வர்றதில்லை. அதனால் நான் நம்ம டிவியும் நம்ம சேனல் ஏஆர் தான் நான் கேட்குறது. அதுக்கு ரெண்டு ரேடியோ வாங்கி வச்சுருக்கேன். ஒரு ரேடியோ கோயம்புத்தூரில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்கே உள்ள நிலைய அதிகாரி எனக்கு பரிசாக கொடுத்தாங்க, அதையும் வச்சுருக்கேன். இப்போ அது கொஞ்சம்
1: நல்லது. செய்தியில் புத்தகம் படிக்கிற பழக்கம்லாம் இருக்காங்க சார்?
0: புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு அதிகமாக இல்லை, ஆரம்ப காலத்திலேருந்தே கிடையாது. கேள்வி ஞானம் தான், படிக்கிறதை விட கேள்வி ஞானம் தான் ஜாஸ்தி. படித்தாலும் அது துணுக்கு செய்தியாகத்தான் படிப்பேன். டிவி வாட்ச் பண்ணாலும் அது துணுக்கான ஒரு பட்டிமன்றம், பாட்டு நிகழ்ச்சிகள், விவசாய நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி ஒரு அறிவுரையான ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி தான் நான் கேட்கறது. எனக்கு சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது, ஆரம்ப காலத்திலேருந்து இல்லை.
1: 1984 நீங்கள் வந்து அகில இந்திய வானொலி இந்த ரேடியோ ஸ்டேஷன்லாம் ஜாயின் பண்ணீங்க. 2022 நீங்கள் எங்கே உங்களுடைய பணியை தொடங்குனீங்களோ அதே இடத்துல உங்கள் பணி நிறைவு பெற்றீங்க சார். அது ஒரு பெரிய சந்தோஷம்தான் சார். உங்களுடைய இந்த பணி அனுபவங்களில் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது என்னங்க சார் சொல்லுவீங்க?
0: மறக்க முடியாத சம்பவம்னா பல விஷயங்கள் நடந்திருக்கு. பணி செய்யும்போது கொடைக்கானலில் நான் டிவி நிலையத்தினுடைய அந்த ஸ்டாஃப் குவார்டர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குண்டு வச்சுட்டாங்க சமூக விரோதிகள். குண்டு வச்சதுனால அங்கே பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது டைப் டி குவார்டர்ஸ் பக்கத்தில் அந்த குண்டு விழுந்தது. அந்த இடத்துல ஒரு 2.5 அடி பள்ளம் உண்டு ஆயிடுச்சு. ஆனாலும் கட்டடம் வந்து லிண்டல் லெவலில் தான் இருந்தது, ஒரு டேமேஜ் ஆகலை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்னை என்கொயரி பண்ணிவிட்டு யார் இன்ஜினியர்னு கேட்டு என்னை இது பண்ணாங்க. நான் தான் இன்ஜினியர்னு சொல்லும்போது என்னை பாராட்டினாங்க. பக்கத்தில் உள்ள கருங்கல்னால் கட்டின காம்பவுண்ட் வாலு ஓட்ட விழுந்துருச்சு. அந்த காம்பவுண்ட் வாலுக்கும் குவார்டர்ஸுக்கும் நடுவில் தான் அந்த பள்ளம் விழுந்தது, ஆனால் இதில் டேமேஜ் ஆகலை.
1: இது எந்த வருஷம் நடந்துச்சு சார்?
0: இது நடந்தது 1987 சரியாக ஞாபகம் இல்லை, சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: நல்ல சரிங்க சார்.
0: அந்த காலகட்டத்தில்
1: பரவாயில்ல, அதாவது வெடிகுண்டு வச்சு
0: அது ஒரு பெரிய சம்பவம் அது.
1: சரிங்க சார். உங்களே ரொம்ப கேட்கவே ரொம்ப திகில் விட்டும் வகையில் இருக்கு. நீங்கள் வேலை பார்த்த இடத்துல வெடிகுண்டு இதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க என்னங்க சார்?
0: இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்
1: கண்டிப்பாக சார். அதுவே ஒரு பெரிய அனுபவம் சார். எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்மளால் சமாளிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அந்த சம்பவம் சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து வழிகாட்டும்னு சொல்லுவாங்க சார். சார், இப்போ அடுத்ததாக வந்து இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு. உங்களுடைய பணி அனுபவத்தில் நிறைய அதிகாரிகள், தொழிலாளர்கள், நேயர்கள், மக்கள் நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தில் இன்றைய நமது இளைஞர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
0: இன்றைய இளைஞர்கள் வந்து நம்ம பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இளைஞர்கள் முதலில் அவங்களுடைய உடல் சார்ந்த உடற்பயிற்சி, நல்ல உணவு, வட்டாரத்தில் அந்த அவங்க இருக்கக்கூடிய வட்டாரத்தில் விளையக்கூடிய உணவுகளை பயன்படுத்த வேண்டும். மற்ற உணவு பழக்கத்திலிருந்து உடற்பயிற்சியிலிருந்து அதை செம்மனை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க நினைச்சது வேலையை செய்கிறதுக்கு உடல் ஒத்துழைப்பு ஃபஸ்ட்டு, அதுதான் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அவங்க நினைச்சதை லகுவாக அடைய முடியுன்றது என்னுடைய.
1: ரொம்ப நல்லது சார். அதாவது உடற்பயிற்சி, நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு, ஒழுக்கம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க சார்.
2: நாளை அனைவர்களே.

0: சார், இதே மாதிரி வந்து இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஓய்வு பெறும் நிலையில் இருப்பாங்க. ஒரு 60 வயசு வந்துச்சுனால என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருப்பாங்க. அது மாதிரி இந்த ஓய்வு பெறும் நிலையில் உள்ளவங்க, ஓய்வு பெற்றவங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க?
1: நான் வேலையில் இருக்கும்போது, சென்னையில் வேலையில் இருக்கும்போது, நம்ம வானொலி நிலையத்திலேயே பெயர் வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஒரு உதவி இயக்குநராக இருந்தவர், 6 மாதம் இருக்குது பணி ஓய்வு பெறுவதற்கு அவருக்கு. அவர் வீட்டில் நிறைய தொந்தரவு பண்ணுறாரு, பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரம்மா எங்கள்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய மனைவிட்டையும் என்னுடையும். நான் அவங்கள ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எங்கள் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு விருந்து கொடுத்து, 60 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம பணி ஓய்வு பெறுவது இது எல்லாம் உலகறிஞ்ச உண்மை, இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும், அது நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டத்தில் ஒன்று, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதுக்காக வருந்தக்கூடாது. பணி ஓய்வு பெற்றுட்டு சரியாக நம்ம இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும், நம்ம மனநிலையை அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்திக்கணும். அதை விடுத்து ஓய்வு பெற்ற பின்பு நம்ம என்ன செய்ய போகிறோம், அது செய்ய போகிறோம், இது செய்ய போகிறோம்னு மனநிலைக்கு வந்தோம்னாலே உடல்நிலை கெட்டு விடும். முதல்ல உடல்நிலை கெட்டு வச்சுன்னா மனநிலையும் கெட்டு போகும், மனநிலையை தொடர்ந்து உடல்நிலையும் கெட்டு போகும். நீங்கள் பணி ஓய்வு பெற்ற அனைத்து பணத்தையும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் தான் போய் கொடுக்கணும். நம்மளை சார்ந்து இருக்கவங்களுக்கும் நம்ம தொந்தரவாயிரும். முதல்ல அந்த வேலையை நம்ம நிறுத்திக்கணும். ஓய்வு பெற்ற பின்பு ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம், வீடு வாங்குறோம்னு சொல்லிட்டு கடனுக்கு உள்ளாகக்கூடாது. மன நிம்மதிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது. நிம்மதியோடு இருந்துட்டு இருக்கிறத வச்சு சாப்பிட்டு கூட இருக்கவங்களோட ஒத்துழைப்போட இருக்கிற மீதி காலத்தை ஆயுஸ் வரைக்கும் நம்ம கடத்துறது ரொம்ப நல்லது. நம்ம யாரையும் சார்ந்து இருக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.
0: ஓய்வு பெற்ற பிறகு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் விரும்புகிற விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க கண்டிப்பாக ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒரு 60 வயசை தாண்டிச்சுன்னா அகலக்கால் வைக்காம இருக்கிறத வச்சுக்கிட்டு சிக்கனமா வச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில ஒரு நல்ல பதிவை கொடுத்தீங்க சார். உங்களுடைய விருப்ப பாட்டு, ஏன்னா நீங்க வானொலியில வேலை பார்த்த நபர், வானொலியில பல பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, உங்களுடைய விருப்ப பாடல் ஒண்ணு சொல்லுங்க சார், நம்ம வானொலியில அதை ஒலிக்க செய்யலாம்.
1: விவசாயம் சார்ந்த பாடல்கள் எதுவா இருந்தாலும் நான் கேட்பேன், கண்டிப்பா விரும்பி கேட்பேன்.
0: கண்டிப்பா நீங்க விரும்பக்கூடிய ஒரு விவசாய பாட்டு தாராளம் போட்டுடலாம், ரொம்ப நல்லது சார். எங்க நிலையத்துக்கு வந்து உங்களுடைய ஓய்வு பெற்ற காலத்துல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்க நிலையத்துல வந்து உங்களுடைய பணி தொடங்கி, உங்க பள்ளிகாலம் தொடங்கி, பள்ளிகாலம் பாலிடெக்னிக்ல படிச்சது உங்களுடைய பணி தொடங்கி நிறைவு பெற்று வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை ரொம்ப அழகா எங்கள்கிட்ட சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.
1: உங்களுக்கும் வணக்கம்.
0: நன்றி சார்.

0: வரை இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அகில இந்திய வானொலி நிலைய கட்டட பிரிவு உதவி பொறியாளர் வி பாலகிருஷ்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடின கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது கனிந்த வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், யோகாவால் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் சமநிலையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை

0: முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் யோகா நிகழ்வில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்றார். ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாக கூறினார். லடாக் லே பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரிகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல், மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் யோகாவை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். நாமக்கல், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், திரிகோண ஆசனம், சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட 25 ஆசனங்களை நிகழ்த்தினர். விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை பூங்காவில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர், தொல்லியல் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் ரயில்வே கோட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கோட்ட மேலாளர் வன்லால் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், சாரணர் படை மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் யோகாசன முத்திரைகளை செய்து காண்பித்தனர். வேலூர் கோட்டை பூங்காவில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சியில் தொல்லியல் துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தருமபுரியில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற யோகா பயிற்சியின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: யோகாசனம் மேற்கொள்வதன் மூலம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும், கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலிகளுக்கு தீர்வாக அமையும். இவ்வளவு நன்மைகள் மனிதர்களுக்கு அளிக்கும் யோகா பயிற்சி சர்வதேச யோகா தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. யோகாசன வடிவத்தில் மாணவர்கள் நின்று பார்ப்போரை வியக்க வைத்தனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் இப்பயிற்சி தமக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக கூறினார்.
2: இன்னைக்கு வந்து உலக யோகா தினம். நாங்க வந்து கேச்சர் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். பெரிய கோயில்ல வந்து யோகா நடக்குது அப்படிங்கறத வந்து ஸ்கூல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு எங்க என்சிசி குரூப்ல இருந்து நாங்க வந்து யோகா பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்திருக்காங்க. யோகா ட்ரைனர் எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நாங்க வந்து டெய்லிக்கும் அவங்க வந்து வீட்டுல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இதனால பண்றதுனால நம்ம உடம்பு மனசு அளவுக்கு நமக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
0: எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. புதுதில்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் மறுதேர்வு சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை நாடு முழுவதும் 551 நகரங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 142,000 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 6,688 பேர் தேர்வு எழுதுகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்விற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாணாக்கர் ஆபரணங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவண சரிபார்ப்பிற்கு பின்னர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன்படி 1,300 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா

0: வளர்ச்சிக்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கொள்முதல் நிலையத்தில் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர், நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் வகையில் உரிய அளவு தார்பாய்களை தட்டுப்பாடின்றி வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கமும் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள அரசு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றார். தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் கடந்த மாதம் 23ஆம் தேதி அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுகாதார வளாகங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த குன்னூரில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சந்தித்து ஆறுதல் கூறினார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமணஞ்சர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். ஆணி திருமஞ்சன உற்சவ தரிசனம் நாளை மறுநாள் நடைபெறும். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான் டுனிஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கிலும், ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. ஈக்வடார் குவாரச்சவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஸ்பெயின் சவுதி அரேபியா இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 1:55 நிமிடம். தொடர்வது மெல்லிசை.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பகல் நேர வணக்கம் நேயர்களே. நேரம் பகல் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனிய பகல் வேளையில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரத்தஞ்சல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: நிறைவு பெற்றது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. கேட்டு ராசிதா, துணை நேயர்களுக்கும் நன்றி நேயர்களே. அடுத்ததாக இசை பயிற்சி தொடர்கிறது. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 2:40 ஆகாஷவாணி இசை பயிற்சி. பெரியசாமிதூரன் இயற்றிய பாடல் ஜோதிஸ்வரூபிணி, ராகம் ஜோதிஸ்வரூபிணி, தாளம் கண்ட ஏகம். ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் இரண்மை ஆகியோர்.
1: நமஸ்காரம்.
2: நமஸ்காரம்மா. வாங்க ஸ்வேதா, இரண்மையை பாடி பார்த்தல்லாத கேட்பாங்க. இப்போ நம்ம சரணத்தை ஒரு வார்த்தை பாடிட்டு பிறகு கீர்த்தனையை முழுக்க பாடலாம். சரணம் பாடுறப்போ ஒரு தடவை அந்த ரெண்டாவது காலம் இதை பாடிக்கோங்க, அப்புறம் கீர்த்தனை பாடுறபோது முத காலம் ரெண்டாம் காலம் ரெண்டும் பாடுங்கோ சிட்டஸ்வரத்தை.
1: சரி சரி.

அது மேலே கிளியராக கேட்குற அளவு போகும்னாக்க இந்த சங்கதி பாடுங்க. ஏன்னா கொஞ்சம் அவசரமாக பாடுறப்ப நம்ம அதை அடுத்த ரிஷபத்தை சொல்லிடுறோம், அது இல்லாத இருக்கணும். நீங்கள் பாடுங்க.

Ma pa da pa da ma pa ma ma, ni da ni da ni.

0: నమస్కారం.
1: నమస్కారం అమ్మా.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இசை பயிற்சி. பெரியசாமி தூரன் இயற்றிய ஜோதி ஸ்வரூபிணி என தொடங்கும் பாடல் ராகம் ஜோதி ஸ்வரூபிணி தாளம் கண்ட ஏகம். ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள். மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர்.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் அதன் அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் குன்னூர் AWS 17 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் லக்கூர் 11 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் நாதம் AWS 5 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கருமாந்துறை நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பம்பாரணை ஊத்தங்கரை கடலூர் மாவட்டம் காட்டு மயிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் தோகமலை திருவாரூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் திருவள்ளூர் நிலக்கோட்டை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸ் பாளையங்கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 24 டிகிரி செல்சியஸ் நாமக்கல்லில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் தருமபுரி நீலகிரி மாவட்டங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. சென்னை தஞ்சாவூர் பகுதிகளில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. ராயல்சீமா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கான அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு

புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 25ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. நேரம் பிற்பகல் 3 மணி. அழகான இந்த மதிய வேளையில் நேயர்கள் இணைந்திருப்பது மதுரதஞ்சல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் தீனா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 3:16 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. காற்றலைகளில் தவள வரும் அடுத்த தென்றலாய் கேட்கலாம் மஜா திரைப்படத்திலிருந்து பாடல், மதுபாலகிருஷ்ணன் அவர்களின் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தன்றல் நிகழ்ச்சி. நேரம் 3:26 நிமிடத்தில் பாடல் வந்துட்டே இருக்கு. அவள் வருவாளா திரைப்படம், நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து

0: பாருன்னு உங்க அம்மா சொல்லி அனுப்பியிருப்பா ராட்சசி. அப்புறம் சொத்துல வேற பங்கு கேப்பீங்க.
1: பெரியம்மா கொடுப்பீங்களா மாட்டீங்களா அத மட்டும் சொல்லுங்க. எங்க அம்மா பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க?
0: டேய் வீடு தர மாட்டேன்டா, தர மாட்டேன்னா தர மாட்டேன், போதுமா?

0: பாலு, தம்பி பாலு, என்னடா கோவமா வர்ற? என்னடா நடந்துச்சு?
1: அம்மாவை ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறாங்க அந்த பெரியம்மா. அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா. எனக்கு தாங்க முடியல, கிளம்பி வந்துட்டேன்.
0: தம்பி, உங்க பெரியம்மா எப்பவுமே அப்படித்தான் பேசுவாங்கடா, அதுக்கெல்லாம் கோவப்படலாமாப்பா.
1: என்னப்பா நீங்க?
0: அட, ஆமா தம்பி, இப்போ நமக்கு காரியம் ஆகணும். நாம விலகிட்டா அந்த விஜி குடும்பம் அத்தனை சொத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிரும். அதை தெரிஞ்சுக்கோ.
1: அதுக்காக
0: வாயை திறக்கவே கூடாது. உங்க பெரியப்பா வீட்டு மாடிக்கு போறோம். விஜயம்மா குடும்பத்துக்கும் பெரியம்மாவுக்கும் சண்டைய கிளப்பி விட போறோம். சாமிநாதனை விரட்ட போறோம். போதுமா
1: அப்பா? கரெக்டுப்பா, அதைத்தான்பா பண்ணணும்.
2: வாங்க குழந்தனாரே, வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டப்பா சாப்பாடு எதுவும் கொடுத்து அனுப்பலையே, நல்ல வேளை.
3: அது இருக்கட்டும் அண்ணி. அன்னைக்கு ஸ்ரீதர் வீட்டு போய் என்ன சொன்னா?
2: மாடிய கேட்டான். பாவம், உங்க சம்பளத்துல இந்த வாடகை எல்லாம் கொடுக்க முடியுமா? நான் சொந்தக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன் குழந்தனாரே. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, என் மேல வருத்தப்படாதீங்க.
3: அண்ணி, அண்ணி, அண்ணன் இருந்தா சம்மதிச்சிருப்பார்ல?
2: அவர் இருக்கும் போதே வர வேண்டியதுதானே. உங்க விஜி குளத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க அங்கே இருங்க. என்ன, எல்லாம் அவதான் சொல்லி அனுப்புனாளா?
3: அவ ஒன்னும் சொல்லல அண்ணி, நானாதான் ஒரு யோசனை செஞ்சு பார்த்தேன்.
2: உங்க யோசனையெல்லாம் மூட்டை கட்டி வைங்க, போங்க.
0: கமலா, கமலா!
4: என்னங்க?
0: ஒரு சந்தோஷமான விஷயம், சீக்கிரமா.
4: அப்படி என்னங்க விஷயம் சொல்லுங்க.
0: நம்ம பையன் பாலுவுக்கு பெரிய இடத்துல இருந்து பெண் வந்திருக்குமா?
4: பாலுவுக்கா? எங்க, இவனுக்கு நிரந்தரமா ஒரு வேலையே இல்ல, யாரு பொண்ணு கொடுக்க போறாங்க?
0: அட, நீ வேற, பொண்ணும் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுக்கறாங்கனா பாரு.
4: கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, பொண்ணு வீட்டுக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்களா?
0: என் நண்பர் கோமதி நாயகத்திற்கு குடும்ப நண்பரம். நல்ல குடும்பம், நல்ல பையனா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்களாம். உடனே நம்ம பையனை சொல்லியிருக்கார், நாளைக்கு மாப்பிள்ள பார்க்க வர்றாங்களாம்.
4: அப்படியா, சந்தோஷங்க. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் இப்ப கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்.
0: ஏய், கொஞ்சம் நில்லு. உடனே போய் உங்க அக்காட்ட போய் ஒப்பிக்க போறியாக்கும்.
4: ஆமாங்க, அவ வயசுல பெரியவ, நல்ல விஷயத்த அவகிட்ட தான் முதல்ல சொல்லணும்.
0: ஆமாமா, நீ போய் சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க பாரு. முதல்ல பாலுட்ட தாண்டி சொல்லணும். நீ போய் மத்த வேலைய பாரு, போ போ.
2: வாங்க ராணியம்மா, வாங்க. என்ன, ரெண்டு நாளா எட்டியே பாக்கல? கூட பிறந்தவ ஒருத்தி, வயசானவ கிடக்காள, என்னாச்சு ஏதாச்சு பாக்க கூட உனக்கு நேரம் இல்லையாக்கும்.
4: வர முடியாத சூழ்நிலைக்கா, தப்பா நினைக்காத. அக்கா, லெமன் சாதம் கொண்டு வந்திருக்கேன், ஆறி போறதுக்குள்ள சாப்பிட்டுடு சரியா? எலுமிச்ச ஊருகா துவையல் தான் வச்சிருக்கேன். வடகம், மாங்காய் தொக்கு இதெல்லாம் இல்லக்கா.
2: என்னைக்கு தான் நீ முழுசா செஞ்சிருக்க. சரி, தட்டை நல்லா கழுவி எடுத்துட்டு வா.
4: இந்த வரேன்க்கா. இந்த சாப்பிடு. ஏக்கா, நான் கிளம்பட்டா?
2: என்ன அதுக்குள்ள கிளம்புற? வீட்டை பெருக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போ. எனக்கு வர வர முடியலடி, அந்த மனசை வேற என்ன அதையா விட்டுட்டு போயிட்டாரு.
4: சரிக்கா, எல்லா வேலையும் நானே முடிச்சுட்டு கிளம்புறேன்.
2: என்னமோம்மா, கூட பிறந்த பாவத்துக்கு நீ எல்லா வேலையும் செய்வ, ஆனா வீட்டுக்கு போன உடனே உன் வீட்டுக்காரரு மகனும் தாளிச்சு கொட்டு அவளை.
4: ஐயோ, அதை பேசாத.
5: அக்கா, அக்கா, விஜி வந்திருக்கேன்க்கா.
2: எனக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது. என் அரும்ப தங்கச்சி வந்திருக்காளேன்னு சந்தோஷமா இருக்கு.
5: மகனுக்கு கல்யாணம்னா சந்தோஷமா தான் இருக்கும்.
2: ஓ, ஸ்ரீதருக்கு பொண்ணு கொடுக்கவும் ஆள் இருக்கோ? பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு உன்னை பத்தி தெரியுமாக்கும்.
5: ஏங்கா, பாலுக்கே பொண்ணு கிடைக்கும் போது என் மகனுக்கு கிடைக்காதா?
2: என்னது, பாலுவுக்கு பொண்ணு கிடைச்சிருக்கா?

0: அப்பா, கல்யாண விஷயமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. உங்க அருமை தங்கச்சி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? உங்க மதிப்பு அவ்வளவுதானா?
1: ஏ விஜி, சும்மா போய் சொல்லக்கூடாது. கமலா எல்லாம் என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டான்.
0: இங்க பாருங்க, என் கிட்ட கத்திட்டு இருக்காதீங்க. பாவம், நீங்களும் அவங்கள நம்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்க தங்கச்சி வீட்டை காலி பண்ணுங்க, நாங்க மாடிக்கு குடி வர போறோம்னு மாடி வீட்டுல இருக்காங்களே அவங்கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க. உங்க பாடு, உங்க தங்கச்சி பாடு, எனக்கு என்ன? நான் கிளம்புறேன்.
2: என்னது இவ இப்படி சொல்லிட்டு போறாளே?
3: கமலா, நாளைக்கு மாப்பிள்ளைய பார்க்க பெண் வீட்டுக்காரங்க வராங்க.
4: எங்க அக்காவுக்கு எதையுமே சொல்லாம வந்துட்டேன். யாராவது சொல்லி அவ தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தப்பா நினைப்பாங்க.
3: போதும் போதும், உங்க அக்காவுக்கு ரொம்ப பயப்படாத.
4: பாலுவையும் நம்ம ராணியையும் வளர்த்தது எங்க அக்கா. அந்த காலத்துல உங்க சம்பளத்துல நாம மூணு வேளை சாப்பிடுறதே பெரிய பாடா இருந்துச்சுங்க, மறந்துடாதீங்க.
3: சரி, அதுக்காக உங்க அக்காவுக்கு காலம் பூரா அடிமையா இருக்க சொல்றியா நீ?
4: அடிமையா இருக்க வேண்டாங்க, நன்றியோட இருக்கணும்.
5: என்னம்மா, அப்பா என்ன சொல்றாரு?
4: பெண் வீட்டுக்காரங்க வர்றத பத்தி உங்க பெரியம்மா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருடா. அவளுக்கு தெரியாம போகுமா?
5: அப்பா, பெரியம்மாட்ட சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு?
3: வேண்டாம் வேண்டாம், சொல்லவே வேண்டாம்.
4: அக்கா, இந்தாக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்.
0: என்ன அவமானப்படுத்துறது போதுமா இல்ல இன்னும் படுத்தணுமா?
4: அக்கா, என்னக்கா சொல்ற? யார் என்ன சொன்னாங்க சொல்லு.
0: எதமோ என் வீட்டு மாடிய காலி பண்ண சொன்னீங்களாமே. பாலுவுக்கு பெண் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களாமே.
4: அது வந்துக்கா, மாடி வீட்டை நான் காலி பண்ணுங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையேக்கா, அவங்க கிட்ட பேசுனதே இல்லையே.
0: சரி, அதை விடு, பாலு விஷயத்துக்கு வா.
4: அது அக்கா, அவனுக்கு வேலை வாங்கி தந்து பெண்ணும் தர்றதா அவ அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்கார் போல. நிச்சயத்துக்கு முன்னால யாருக்கும் தெரிய வேண்டான்னு அவங்க அப்பா சொன்னாங்க. அதான்க்கா உன்கிட்டயும் சொல்லல.
0: இந்த கதையெல்லாம் எப்படி நடந்துச்சு?
4: அது ஒரு வாரம் இருக்குக்கா, மாப்பிள்ள பார்க்க வரதா சொல்லிருக்காங்க.
0: ஓஹோ, இத்தனையும் சொல்றதுக்கு உனக்கு இப்பதான் நேரம் கிடைச்சிருக்கு அப்படித்தானே?
4: இல்லக்கா, நிச்சயம் கூட வைக்கலக்கா, நிதானமா சொல்லலாமேனு யோசிச்சேன்.
0: உனக்கு தான் நேரம் இல்ல, அந்த பாலு வந்து சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் மாடி வீட்டுக்காரங்க கிட்ட காலி பண்ண சொன்னது யாரு? உங்க வீட்டுக்காரரா?
4: ஐயோ, அவர் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாரே.
0: விஜிக்கு மாடி மேல ஒரு கண்ணு இருக்கத்தான் செய்து. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டேன்னு.
4: அது சரிதான்க்கா, வீண் வம்பு பொல்லாப்பு வரும், வேண்டாக்கா.
0: உன் புருஷங்கிட்டையும் சொல்லி வச்சிரு, மாடிக்கு வர்ற நினப்பு இருந்தா அத அப்படியே விட்டுறணும்னு சொல்லிடு.
4: சரிக்கா.
3: கமலா, நாளைக்கு பாலுவை பார்க்க பெண் வீட்டுக்காரங்க வாராங்கம்மா.
4: வரட்டுங்க, வரட்டும். நல்ல காரியம் சீக்கிரம் நடந்தா போதும். என்னங்க, அக்காவுக்கு சொல்லணும்ல.
3: ஏய், உன் அருமை அக்காவுக்கு சொல்லாம மூச்சு கூட விட மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சொல்றத கேளு.
5: அப்பா சொல்றதும் சரிதான்மா. பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, பெண் வீட்டுக்காரங்களை அவங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அங்க போனாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா.
4: பெரியம்மா பாவம்டா, உன் கல்யாண விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா.
3: உங்க அக்கா குறுக்க புகுந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதாம்மா.
4: நீங்க தான் அத்தா இறந்த அன்னைக்கு பண்ண செலவு கணக்கு கூட இன்னும் கொடுக்காம இருக்கீங்க. அவ என்னைக்காவது உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காளா?
3: ஆமா ஆமா, அந்த பணத்துல நான் பெரிய பங்களா கட்டியிருக்கேன் பாரு. போதுமா?
5: பெரியம்மாவுக்கு நாம எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம், அதெல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டா இருக்கோம்.
4: ஹேய், உன் விஷயம் யார் மூலமாவது அவளுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பாளடா. எனக்கு அதான் பயமா இருக்கு.
0: யாரு இருமிக்கிட்டே வர்றது?
6: நான் தான்.
0: ஏதாவது நோயகிய பரப்பி விட்டுறப்படாது.
6: அக்கா, நான் தான் விஜி வந்திருக்கேன். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஆயுசு கட்டி ஒரு நோயும் வராது.

0: அனுபவிச்சா தானே போக முடியும்.
1: நினைச்ச உடனே என்ன மேல போக ஏனியா இருக்கு
2: தெரியுமா? நீங்க முதல்ல சாப்பிட்டீங்களா
1: அக்கா? உங்களுக்கு என்ன கவலை? இனி தினமும் கல்யாண சாப்பாடு தானே? மகனுக்கு கல்யாணம்னா சும்மாவா?
0: அது சரி, ஸ்ரீதருக்கு கல்யாணம் பேசிட்டீங்களா என்ன?
1: அவனுக்கு கல்யாணம் பேசுனா முதல்ல உங்களுக்கு தானே கூப்பிடுவோம். ஒரு ஒருத்தர் மாதிரி ரகசியமா பேசி முடிக்க மாட்டோம். அது என்ன, வயசுல பெரியவங்களை ஒதுக்கி வைக்கிற பழக்கம். சே, மனுஷங்க ரொம்ப மோசமா தான் இருக்காங்க.
0: என்ன சொல்லுதா, எனக்கு ஒன்னும் புரியலையே.
2: பெரியம்மா, பாலுவுக்கு கல்யாணம் பேசியாச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்களே அவனுக்கு வேலையும் வாங்கி தர ரெடியா இருக்காங்க.
0: பாலுவுக்கு கல்யாண விஷயம்லாம் எனக்கு தெரியும். கமலா எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா.
1: எங்களுக்கு தான் எதுவும் சொல்றதுக்கு ஆளே இல்லை. சரிக்கா, நாங்க கிளம்புறோம்.
0: மாடி கமலா, என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்களா? என்ன சொன்னாங்க?
3: ஆமாக்கா, அவங்களுக்கு திருப்திதான். அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க.
0: சரின்னு சொல்லிட வேண்டியதானே
3: அக்கா? உன்னதாங்க கூப்பிட முடியல. பெத்த தாய் மாதிரி எனக்கு நீ இருக்க. ஆனா அது யாருக்குமே புரியலையக்கா.
0: கமலா, என்ன கல்யாணத்துக்கு நீ கூப்பிடலன்னா பரவாயில்ல, அதெல்லாம் நான் பெருசா நினைக்க மாட்டேன்டி.
3: பெண் வீட்டுக்காரங்க நம்ம விட ரொம்ப வசதியானவங்கக்கா. மருமக மதிப்பாளான்னு கூட எனக்கு பயமா இருக்கு.
0: ஆமா, நீ பிறகு கழுத்துல மஞ்ச கயிறும் கையில ரப்பர் வளையலுமா இருந்தா யார்தான் மதிப்பாங்க?
3: அப்புறமா
0: கூடு நீ நகைய போட்டுட்டு கண்ணாடியில பாரு. என் கண்ணே பற்றும் போல அவ்வளவு அழகா இருப்ப.
4: அப்பா, இங்க பாருங்களேன், கழுத்துல தங்க சங்கிலி, கையில தங்க வளையல், ஒரு பணக்கார அம்மனி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கப்பா.
3: ஏய் பாலு, சும்மா இருடா, கிண்டல் பண்ணாத. எங்க அக்கா உன் கல்யாணத்துக்காக கொடுத்திருக்கா.
5: அதானே, உங்க அக்கா இரவுல தானே கொடுத்திருக்கா, நீயே வச்சுக்கோனு கொடுக்கலையே.
3: அது சரி, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியாகாதே.
4: சரி சரி, சண்டை போடாதீங்க, பெரியம்மா கோபப்படலையே.
3: அவளுக்கு ரொம்ப பெரிய மனசுடா, பெரிய இடத்துல பெண் கிடைச்சிருக்கு. நாம கௌரவமா இருக்கணுமே தான் நகையை தூக்கி கொடுத்துருக்கா.
5: உங்க அக்காவுக்கு இவ்வளவு வயசுக்கு மேல நகை நட்டும் தேவையா? குறைஞ்சது 50 பவுனாவது வச்சிருப்பா.
4: இருக்கும்பா, எங்க போனாலும் கழுத்துலயும் கையிலையும் தங்கமா மின்னும்பா.

0: பாப்பா பாப்பா, இங்க இந்த பாலு கல்யாணம் எவ்வளவு சிறப்பா நடந்துச்சு பாருங்க. அந்த கமலாவுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருச்சு.
1: அதுல உனக்கு என்ன பிரச்சனை விஜி? நம்ம ஸ்ரீதருக்கும் அதே மாதிரி இடம் கிடைக்கும், கவலைப்படாத.
2: இந்த கமலாமா நிறைய நகை போட்டிருந்தாங்களே, அதை கவனிச்சியம்மா?
0: ஆமாடா, எல்லாம் உங்க நாகு பெரியம்மா நகை. தங்கச்சிக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க, எனக்கு அதே மாதிரி கொடுக்க மனசு வருமா? என்ன இருந்தாலும் நான் வெளியில இருந்து வந்தவ தானே.
1: அண்ணி இரவல் கொடுத்துருப்பாங்க விஜி, இன்னைக்கு எல்லா நகையும் அவங்கள்ட்ட திரும்பி போயிருக்குமே.
2: சரிதான், பெரியம்மாவுக்கு பெரிய மனசு, நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீ எப்படி செய்வியம்மா?
0: உங்க அப்பா கிலோ கணக்குல எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு பாரு, எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பன வேணும்டா.
1: சரி சரி, மத்த வேலைய பாரு விஜி.
0: என்னமோங்க, நகைய கொண்டு போய் பத்திரமா கொடுத்தா சரிதான்.
3: பாலு, தம்பி உங்க அம்மா எங்கடா?
4: அம்மா கடைக்கு போயிருக்காப்பா. ஏன்பா, எதுக்கு கேக்குறீங்க?
3: பாலு, பெரியம்மா கொடுத்த நகைய கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா?
4: இல்லப்பா, நம்ம வீட்டு வீரோட தான் இருக்கு.

0: நாளைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா.
1: அப்படியா? பெண் வீட்டு கல்யாணமா இருந்தாலும் நானும் நிறைய செலவு பண்ணிருக்கேன்டா. பெண்ணுக்கு பட்டு எடுத்தோம், தாலி செயின் வாங்கணும், அப்புறம் நிறைய செலவு செஞ்சுருக்கோம். எல்லாத்துக்கும் நிறைய கடன் வாங்கிட்டேன் தம்பி. அந்த கடனை எல்லாம் அடைச்சு ஆகணும். என்ன செய்ய?
0: ஐயோ, கடனை எப்படிப்பா அடைக்கிறது?
1: அதுக்கு நான் ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன்டா. அந்த நகையை விற்று பணத்தை வச்சு அந்த கடனை அடைச்சிடலாம். அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கி உங்க பெரியம்மாவிட்ட கொடுத்துருவோம். நீ என்ன சொல்ற?
0: என்னப்பா சொல்றீங்க? பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்?
1: தெரிஞ்சு கேட்டா நீ கொடுத்ததே கவரிங் நகைதான்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான்.
0: அம்மாவை எப்படிப்பா சமாளிப்பீங்க?
1: உங்க அக்கா கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு வந்ததே கவரிங் நகைதானு சொல்லிருவேன். அவ என்ன நம்பித்தான் ஆகணும்.
0: நீங்களாச்சும் அம்மாவாச்சு, என்னைய ஆள விட்டுருங்க.
2: என்னங்க, என் தம்பி மகளுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வந்திருக்கு.
3: அதுக்கு என்ன, குடும்பத்தோட போய் சாப்பிட்டுட்டு வருவோம்.
2: கல்யாணத்துக்கு கழுத்துல மஞ்சள் கயிறோட தான் போகணுமா?
3: இத்தனை நாள் அப்படித்தானே போனோம்.
2: ஏங்க போய்
3: எனக்கு
2: நீங்க போல என்ன விடுங்க, நான் போயிட்டு நகையோடு தான் வருவேன்.
3: வேண்டாம், நானே போயிடுறேன். அண்ணி நல்லா இருக்கீங்களா?
4: வாங்க குழந்தைங்களே, உட்காருங்க. காபி சாப்பிடுறீங்களா? அம்மாவையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் தயங்காவ சொல்லுங்க.
3: அது வந்து அண்ணி விஜயோட தம்பி மகளுக்கு.
4: சரி,
3: அதுக்கு மீன் படையெல்லாம் கேட்டா முடியுமா? நீ
4: கமலாவுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாளோ? சரி, வாங்கிட்டு போங்க. அதுல என்ன இருக்கு? உங்களை நம்பி கொடுக்கறேன். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரியா? காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்.
3: சரி அண்ணி.
5: இருக்காது
3: விஜி, எப்போதும் நானும் அண்ணனும் போய் தான் நகை வாங்குவோம். அது நம்பிக்கையான கிடையாச்சே.
5: இல்லங்க, நான் நகைக்கடையில போய் காட்டி கேட்டேன்.
6: அப்போ பெரியம்மா வச்சிருந்ததெல்லாம் கவரிங் நகையாமா?
5: உங்க பெரியம்மாவை பார்த்து நான் நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்க போறேன்டா.
3: அதெல்லாம் வேண்டாம் விஜி, நாம நகையை இரவலா கேட்டதே தப்பு.
5: இங்க பாருங்க, நீங்க சும்மா இருங்க, நான் இப்பயே போயிட்டு வரேன்.
4: ஒண்ணுமே சொல்லலையே.
5: இப்பதான் தங்க மாதிரி கவரிங் நகையும் கிடைக்குதே.
4: என்னடி சொல்ற, கமலா என்ன ஏமாத்திட்டாளா? என்ன ஏமாத்திட்டாளா? தங்க செயின் தங்க வளையலுக்கு பதிலா கவரிங் நகையை கொடுத்து என்ன ஏமாத்திட்டாளா? கடவுளே,
5: கூட பிறந்த தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவீங்களே, இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கடவுளே கடவுளே, எங்க அத்தா சொத்தெல்லாம் இப்படி போகுதே. சரி, அக்காவும் தங்கச்சியும் எப்படியும் போங்க. நாளைக்கே

0: எழுத்தையும் பொய் கையெழுத்து போட்டு வித்துருவாங்க. ஆனா நான் விட மாட்டேங்கா, நான் விடவே மாட்டேன். என்ன பண்றேன் பாருங்க.
1: கடவுளே, என்ன நடக்குன்னு எனக்கே தெரியலையே. இத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்?
2: அக்கா அவசரமா வர சொன்னியாமே. என்னக்கா?
1: கமலா, இந்த வளையல கொஞ்சம் பாரு.
2: என்னக்கா இது? நீதான் ஒரு டஜன் தங்க வளையல் வச்சிருக்கல்ல, இந்த கவரிங் வளையல வேற எதுக்கு உனக்கு?
1: கமலா, இது நீ கொண்டு வந்ததடி. அடி பாவி, தங்க வளையல கவரிங் வளையல் ஆக்கிட்டேடி. 8 பவுன் நகைய வித்து வாயில போட்டிருக்கீங்களே. கூட பிறந்தவளை பெத்த மகளா நினைச்சேனே, இப்படி ஏமாத்திட்டேடி, இப்படி ஏமாத்திட்டே.
2: என்னக்கா சொல்ற? என்ன நம்பு, செயினும் வளையலும் வாங்கிட்டு போன மாதிரிதான் திரும்ப வந்து கொடுத்தேன்.
1: இல்ல, ரெண்டுமே கவரிங் நகை. உலகத்துல நான் யார நம்பி இருந்தனோ அவளை நம்பி நான் மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டேனே.
2: கசுமாரே, நான் உங்ககிட்ட நகை கேட்டேனா? நீ தானே கொடுத்த, நீ தான் யாரையும் நம்ப மாட்டியே. வாடு, அப்பா கூட இதேதான் சொன்னாரு.
1: எல்லாம் அவர் வேலையாத்தான் இருக்கும். இந்த மாதிரி புத்தி எல்லாம் ஓ வீட்டுக்காரனுக்கு தாண்டி உண்டு.
2: அக்கா, அவரை பத்தி தப்பா பேசாத, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்.
1: அந்த காலத்துல அவனுக்கு சோர் போட்டவளே நான் தாண்டி.
2: அந்த நன்றிக்கு தான் உங்களுக்கு நாயா உழைச்சிட்டாரு. உலகத்திலே என்னவோ புருஷன் மட்டும்தான் வசந்த வர.
1: ஓ வீட்டுக்காரனுக்கு தான் நன்றியே கிடையாது, மோசக்கார மனுஷன் ஆச்ச.
2: அவரை மாதிரி தங்கமானவரை பார்க்கவே முடியாது. நீ தான் நன்றி கட்டவ. என் வீட்டை கூட பார்க்காம நான் உனக்கு உழைச்சு உழைப்பு இருக்கு. உழைச்சு உழைச்சு தேய்ச்சி போனக்கா, அதையெல்லாம் நீ நினைச்சே பார்க்க மாட்டேங்கிற. உனக்கு நன்றியே கிடையாது. உன் தங்கச்சி செத்து போனா நினைச்சுக்க, இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். போ.
1: ஓ கடவுளே, கடவுளே.
3: அம்மா, அம்மா, ஏம்மா அழுதுகிட்டே ஓடி வர்ற? என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சு சொல்லுமா, என்ன ஆச்சுமா?
4: கமலா, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி அழுற?
2: எங்க அக்கா உங்களை திருட என்ன சொல்றாங்க? அவ கொடுத்த நகையை எடுத்துட்டு நீங்க கவரிங் நகையா திருப்பி கொடுத்துட்டீங்களா? நீங்க தங்கம்னு எனக்கு தானுங்க தெரியும்.
3: அம்மா, பெரியம்மா சொன்னது உண்மைதான்மா.
4: டேய், சும்மா இருறா.
2: ஏய் பாலு, என்னடா சொல்ற? சொல்லு, என்ன சொல்ற?
3: அம்மா, கல்யாண செலவுக்கெல்லாம் அப்பா வெளியே கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்காருமா. அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக தங்க நகையெல்லாம் வித்துட்டாருமா. அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாருமா.
2: எங்க இவன் சொல்றதுல உண்மையா சொல்லுங்க.
4: வந்து அக்கா கவரிங்னு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். கடனை கொடுக்க வேற வழி தெரியல கமலா. உங்க அக்காவுக்கு இதெல்லாம் பெருசா
2: என்ன? உங்களை நம்பி

0: அண்ணி அண்ணி, என்னாச்சு? ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி குழந்திருக்கிறீங்க?
1: இடிதான் விழுந்துருச்சு குழந்தனாரு, இடிதான் விழுந்துருச்சு. கூட பிறந்தவனு தூக்கி வச்சு கொண்டாடணும்ல. நான் கொடுத்த தங்க நகையை வித்துட்டு கவரிங் நகையை கொடுத்து என்னை ஏமாத்திட்டாவ புருஷன். சொந்தக்காரங்க எல்லாருமே இப்படி பணத்துக்கு தான் அலையிறாங்கன்னு உங்க அண்ணா அடிக்கடி வருத்தப்படுவாரு.
0: நினைச்சாலே வருத்தமா தான் இருக்கு.
1: உங்க விஜி மட்டும் என்ன லேஸ் பட்டவளா? அவ பண்ணின காரியம் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
0: அது அண்ணி, ஸ்ரீதர் வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கு 5 லட்சம் அண்ணன்ட்ட பொய் சொல்லி வாங்கியிருக்கிறா.
1: அட பாவீங்களா, அட பாவீங்களா! நீங்க ஏமாத்தினது தெரிஞ்சுதான் அந்த மனுஷன் போயிட்டாரா? கடவுளே, பணத்தை தவிர இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லையா, வேற அர்த்தமே இல்லையா? ஐயா, நீங்க இப்படி என்ன அனதையை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே.
0: அண்ணி அண்ணி, அழாதீங்க அழாதீங்க அண்ணி, அழாதீங்க அண்ணி.
1: இங்க யாரும் நிக்காதீங்க, என் முகத்துல யாரும்.

0: அக்கா, அக்கா, அக்கா, அக்கா, ஐயோ, ஃபோன் வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவளுக்கு என்ன தெரியலையே, கதவை திறக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ, வாங்களே, எல்லாரும் வாங்களே, கதவு உடைக்கலே.
1: அம்மா, அம்மா, அம்மா, என்னம்மா?

0: ஏமாவுக்கு என்னாச்சுமா?
1: அம்மா
0: அம்மா
1: அம்மா
2: அக்கா வானொலி நாடகம் கேட்டீர்கள். எழுத்தாக்கம் பி. சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் மரிய சேவியர் மெத்தோடியஸ், கே. ஐயம்மாள், எஸ். சேவியர் லூர்துசாமி, பி. அனுராணி, எம். காந்தி செல்வின், வி. கனகலதா, கே. காளிமுத்து, எஸ். முத்துக்குமார் ஆகியோர். அமைப்பில் உதவி பி. உஷா. அமைப்பு கே. காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
3: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
4: எதை? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்கு. என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.

0: சின்ன பொண்ணுதான். ஆனா அவங்க கலந்துகிட்ட போட்டிகள் எல்லாத்துலயும் அள்ளி கொடுத்த வெற்றிகள், குவிந்த விருதுகள்னு இவங்க செஞ்சிருக்க சாதனையோட லிஸ்ட பார்த்தா அப்பா நம்மையே வியப்புட்டோம். அது மட்டும் இல்ல, இந்த சின்ன வயசுல ரொம்பவே பக்குவமான அன்பான மனசு இவங்களுக்கு. ஓடி ஓடி உதவி செய்யறதுல இந்த பாப்பாவுக்கு அப்படி ஒரு அலாதி பிரியம். ஒரு சிறந்த சமூக சேவகியா பலருக்கு முன் உதாரணமாக திகழும் இந்த குட்டி சாதனையாளரை தான் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: என்னோட பேர் நேஹா.
0: நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: நீங்க எந்தெந்த துறையில ஆர்வமா இருக்கீங்க, என்னென்ன விஷயங்களை நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க, அத பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா?
1: எனக்கு நிறைய ஃபீல்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் சில இதை நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு கர்நாடிக் மியூசிக் பிடிக்கும், பரதநாட்டியம் பிடிக்கும், சமூக சேவை பிடிக்கும், பகவத்கீதா வந்து தமிழ்லையும் சொல்லுவேன் அண்ட் சம்ஸ்கிருதம்லையும் சொல்லுவேன், ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர், அதில் திருப்புகழ், திருப்பாவை, திவ்ய பிரபந்தம், அதெல்லாம் எனக்கு பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சான்ஸ்கிரிட் ஸ்லோகா சொல்ல பிடிக்கும். அண்ட் டிபேட் வந்து இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஐ ஆல்சோ டூ ஆர்ட், சிங், பஜன், ஸ்டோரி டெல்லிங், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்பீச் வந்து தமிழில் அண்ட் இங்கிலீஷ்லையும் சொல்லுவேன். இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மரைன் பயாலஜி அண்ட் மல்டி டாஸ்கிங். இட்ஸ் ஆக்சுவலி ரியலி ஃபேவரட் பார்ட் ஆஃப் இட் டு மீ. So, marine biology is the study of fish and their behaviors and everything about them. So, in the ocean, enakku oru vidhama connected na sollona. And I also love multitasking. So, multitasking na enakku romba pidichathu. Na enna pannalo adoda serthu onnu dhaan pannuven. Adhu dhaan chinna vayasula irundhe enoda nature.
0: Ho, neenga neraiya vishayangal pannirkeengala. Idhu ellame neenga eppadi handle pandreenga? Multitask nu vera solreenga. அதை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: மல்டி டாஸ்கிங்னா ஒன்னு பண்ணிட்டு இருக்கும் போது சைமல்டேனியஸா இன்னொரு விஷயம் பண்றது. இந்த மல்டி டாஸ்கிங் தான் என்னோட சிக்னேச்சர்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதுல 2 இது வந்து மல்டி டாஸ்கிங் வச்சுதான் நான் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட திருப்புகள் வேர்ல்ட் ரெக்கார்டே எடுத்துக்கலாம். அதுல நான் வந்து 12 திருப்புகள் வந்து பாடிட்டே 24 ரவுண்ட்ஸ் I drew Muruga portrait on an A3 size paper. அதில் முருகான்னு 989 டைம்ஸ் எழுதினேன் ஃபார் 1 hour and 29 மினிட்ஸ் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தட் திருப்புகள் வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை, இட்ஸ் அ டங் ட்விஸ்டர், நாப்பிரல். ஸோ இது பாடிக்கிட்டே முருகா முருகான்னு ப்ராசஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஐ டுக் இட் அப் ஆஸ் அ சேலஞ்ச் பர்சனலி அண்ட் ஐ ஃபினிஷ்ட் இட். இட் வாஸ் அ பிட் ஹார்ட், ட்ரைனிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் முருகா முருகான்னு அதை ப்ராசஸ் பண்ணிட்டே டங் ட்விஸ்டரையும் பாடி பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. பட் என்னோட ஃபேவரட் ஹீரோ அருணகிரிநாதர், அவருக்காக நான் இதை டெடிக்கேட் பண்ணேன். ஸோ அதை நான் மனசில் வச்சுட்டு ஐ டிட் திஸ், ஐ புட் ஆல் த ஹார்ட் ஒர்க் அண்ட் கடைசியில் ஐ அக்காம்ப்ளிஷ்ட் இட்.
0: சூப்பர் குட்டி, கிரேட். இந்த சின்ன வயசுல உங்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குல்ல, இந்த திறமைய உங்களுக்குள்ள ஊக்குவிச்சது யாரு, அதை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்றீங்களா?
1: அது என்னோட அம்மான்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சதே அவங்க தான். அதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்ததும் அவங்க தான். அவங்க தான் எனக்கு மெயினாக எல்லா ஃபீல்டு ஒர்க்கும் அவங்க தான் பண்ணாங்கன்னு நான் சொல்வேன். எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்ததும் அம்மா தான். அப்பா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, யூஸ்வலாக பேரண்ட்ஸ்லாம் ஒரு பேரண்ட் ஓகேன்னு வாங்க, இன்னொன்று பேரண்ட் அதுக்கு நோன்னு சொல்லுவாங்க.
0: ஓகே சொன்னால் அப்பா நோ சொல்லுவார்.
1: யூஸ்வலாக அதுதான் நடக்கும். பட் எனக்கு அப்பாவும் சரி அம்மாவும் சரி எனக்காக சப்போர்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேனோ எல்லாமே மரைன் பயாலஜிலேருந்து எல்லாமே எனக்கு சப்போர்ட் அவங்க தான்.
0: அது காட் கொடுத்த கிஃப்ட் உங்களுக்காக.
1: ஆமாம், எனக்கு காட் கொடுத்தது ரெண்டு பேரண்ட்ஸுமே எஸ் சொல்கிற மாதிரி, நான் என்ன பண்ணாலும் தேல் ஆல்வேஸ் பி பிஹைண்ட் மீ, எனக்கு என்ன வேணுமோ தேல் டூ இட் ஃபார் மீ. ஸோ தேவர் மை பில்லர்ஸ்.
0: ஓகே குட்டி, நீங்கள் 100க்கும் மேற்பட்ட நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸ், ட்ராஃபிஸ் எல்லாம் வின் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதை எங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா?
1: என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன விஷயந்தான். பிகாஸ் 100 சர்டிஃபிகேட்டெல்லாம் பத்தாது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ரெண்டு வீடு ஃபுல்லாக வைக்கிற லெவல் சர்டிஃபிகேட்ஸ் அவார்ட்ஸ் எல்லாம் வேணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது நான் சீக்கிரம் அக்காம்ப்ளிஷ்

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. திறமைக்கு வயது ஒரு தடை அல்ல. ஆமாங்க, அதை நிஜமாக்கி காட்டி நம்ம எல்லாம் வியப்பில் ஆழ்த்துறதுக்காக இன்னைக்கு நம்ம குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில ஒரு குட்டி தேவதை வந்திருக்காங்க. வயசுல அவங்க ரொம்ப

0: நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட மியூசிக் டீச்சர் வந்து சாவித்ரி பாலா மேம். நான் அவங்கள சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஒரு மியூசிக் காம்படிஷன்ல 8 கேட்டகரியில வின் பண்ணி அவங்கள்ட்ட போய் காமிச்சேன். அப்போ அவங்க ரொம்ப ஷாக் ஆகி சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க நான் நினச்ச மாதிரியே. அண்ட் அவங்க என்னோட அம்மாட்ட சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் நிறையா வரும், கபோர்டே பத்தாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னும் பழிச்சிட்டு தான் இருக்குது. எவ்ரி டைம் எவ்ரி மந்த் எனக்கு ஒரு புது ஷெல்ஃப் தேவைப்படுது. அவங்க வேர்ட் தான் எனக்கு மேஜிக் மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஐ எம் கோயிங் டு டெடிகேட் இட் டு மை பேரண்ட்ஸ் டு மேக் தம் அஸ் ப்ரவுட்.
1: சரி, நீங்கள் நிறைய காம்படிஷன்லாம் போயிருக்கீங்க, எல்லா டைமும் வின் பண்ணுவீங்களா இல்ல தோல்வியும் அடைஞ்சிருக்கீங்களா, அத நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவேன், பட் சில வாட்டி நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன்னா நான் ஒத்துக்கிறேன். தோல்விங்கிறது டேர்னிங் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அது அப்படியே மாத்தி பாசிட்டிவா மாத்துறது தான் தோல்வி, அதுதான் நம்ம கத்துக்கணும். பட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஃபவுண்டேஷனா யூஸ் பண்ணி பில்ட் பண்றது தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஸோ இதுதான் எனக்கு பத்ரி நாராயணன் சார் எனக்கு சொல்லி தந்தது, என்னோட ஸ்கூல் சான்ஸ்கிரிட் டீச்சர். தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அவ்வளவா வாய்ஸே வராது. ஸோ நான் ஸ்பீச் காம்படிஷன்ஸ்லாம் போகும்போது எல்லாமே மெமரைஸ் பண்ணி அதெல்லாமே கரெக்டாக சொல்லிடுவேன், பட் வாய்ஸ் அவ்வளவா வராது, நான் ரொம்ப ஷையாக அப்போல்லாம் இருப்பேன். அப்போது ஒரு பிடிஎம் நடந்துச்சு, என்னோட சார் சொன்னார் என்னோட அம்மாட்ட, ஏன் நேஹா எப்பயுமே வின் பண்ண மாட்டா தெரியுமான்னு கேட்டதுக்கு அம்மா ஏன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எப்பயுமே அவள் வாய்ஸே கேட்காத மாதிரி பேசுகிறா, எல்லாமே மெமரைஸ் பண்ணுறா பட் வாய்ஸே வரமாட்டேங்குதுன்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தையை வச்சு அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு ஒர்க் பண்ணி நானே எனக்கு தனியாக ஸ்ட்ரென்தனிங் கொடுத்து என்னோடய வாய்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ராங்காக ஆக்கி போல்டாக்கி அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணி நெக்ஸ்ட் காம்படிஷனில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டேன்.
1: நேஹா, உங்கள் ஏஜ் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் விளையாட போயிடுவாங்க. சாட்டர்டே சண்டே டைம்ல பார்க்கு பீச்சுன்னு போய் ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க. முதியோர் இல்லம், புற்றுநோய் மருத்துவமனை, சிறப்பு குழந்தைகள் இல்லம், அப்புறம் நிறைய பீச் கிளீனிங் கூட போயிருக்கீங்க. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
0: விளையாடுறது, பீச்சுக்கு போறது, மூவி போறது, இதெல்லாம் மட்டும் ஃபன் கிடையாது, சமூக சேவை ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஸோ பேசிக்கலி நான் ஒரு என்ஜிஓ மூலமா போனேன். அங்கே நிறைய இடம், சச் ஆஸ் முதியோர் இல்லம், புற்றுநோய் மருத்துவமனை, சிறப்பு குழந்தைகள் இல்லம் போன்ற நிறையா இடங்களில் நான் சேவை செஞ்சேன். அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. முதியோர் இல்லத்தில் இருந்த பாட்டிங்களுக்காக நாங்கள் நிறையா பாட்டு, டான்ஸு, ஸ்கிட்டு, அப்புறம் அவங்களுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்களே ப்ராப்ஸ், கண்ணாடி, கூலிங் கிளாஸ், பார்ட்டி ஹேட் அது மாதிரிலாம் கொண்டு போய் அவங்களுக்கு ஃபன்னாக்கி அவங்கள ஃபோட்டோ கொடுத்து அவங்களே குட்டியாக பேப்பர்லலாம் வரைய வச்சு அதை பெருசாக ஒட்டி அவங்களுக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணி அவங்களெல்லாம் ஜாலியாக வச்சுக்கிட்டது எங்களுக்கு தான் அவங்கள விட ஃபன்னாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் கேன்சர் இன்ஸ்டியூட் போயிருந்தோம். கேன்சர் இன்ஸ்டியூட்டில் நிறையா தனிமைப்படுத்தப்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க. அங்கே நிறையா பேருக்கு யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட நம்மளோட கவலைகள்லாம் சொல்கிறதுன்னு அவங்களுக்குன்னு யாருமே இல்லை சுத்தமாக. ஸோ ஒரு பொண்ணு பார்த்தேன், அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு என்ன ஃபன்னாக இருக்கும், நீ என்ன பண்ணுவ டெய்லி அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சொன்னான், எனக்கு ஃபன்னுன்னு அவ்வளோவா ஒன்றும் கிடையாது, நான் வீட்டில் தான் யூஸ்வலாக இருப்பேன், எனக்கு ஃபன்னாக ஒன்றே ஒன்று தான், எப்பயுமே நான் 2 மாதத்துக்கு 1 வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு 1 வாட்டி புது ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு ரெடியாகி பஸ்ஸை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது தான் எனக்கு சந்தோஷம், இல்லைனா வீட்டில் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே பண்ண முடியாது, பெட்லேயே தான் படுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னா. ஸோ அதை நினச்சும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் 3 நாள் இவெண்ட் பண்ணோம். இன்னொன்று நாள் நான் போய் ஸ்கிட்டு பண்ணேன். ஸ்கிட்டில் ஒரு கிட்டார் மாதிரி, அது யூக்கலேலி, அதை வாசிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு பார்ட் வந்துச்சு. அதை பார்த்துட்டு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து கேட்டான், அக்கா அக்கா எனக்கு தரீங்களா அக்கா, எனக்கு ஆசையாக இருக்குன்னு கேட்டான். நானும் உடனே கொடுத்துட்டேன். அதை பார்த்துட்டு அங்கே இருந்த குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுமே கேட்டாங்க இந்த மாதிரி, எனக்கு கிட்டார், எனக்கு கிட்டார்னு கேட்டாங்க. உடனே அடுத்த வாட்டி வரும்போது நாங்கள் 50 கிட்டார் வாங்கி அதில் பேட்ரி போட்டு உடனே அவங்கள்ட்டலாம் கொடுத்து அவங்க வாசித்து அவங்கள ஹாப்பியாக வச்சு அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தான் லைக் ஒரு மெமரபிள் மெமரியாக இருந்துச்சு. விளையாடுறது, சும்மா கதை பேசுறது இதெல்லாம் ஃபன்னே கிடையாது. இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து ஃபன்னாக பண்ணுறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம பங்கெடுத்து

0: பண்ணுறது தான் உண்மையான ஃபன்னு, இட்ஸ் நாட் ரியல் ஃபன். எல்லாரும் வந்து என்னோட பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஜாயின்.
1: நீங்கள் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறீங்களே, அதுக்கு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? உங்களோட குரு யாரு?
0: கர்நாடிக் மியூசிக் அது எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, எனக்கு மல்டி டாஸ்கிங் என் அம்மா சொல்லி தந்தாங்க. பட் இந்த கர்நாடிக் மியூசிக் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை சொல்லி தந்துச்சு. நம்ம பாடும்போது தாளம் போட்டுட்டே பாடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பிகாஸ் நிறையா டைப்ஸ் ஆஃப் தாளம் இருக்குது. அட்ட தாளம், ரூபக தாளம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டுட்டே பாடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த தாளத்தோடு பண்ணி பண்ணுறதே ஒரு மல்டி டாஸ்கிங் விஷயந்தான். ஸோ அதை பாடி பாடி எனக்கு அதுவே இட் வாஸ் பார்ட் ஆஃப் மை ஃபவுண்டேஷன். ஸோ அந்த மல்டி டாஸ்கிங்க்கு இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்னோட கர்நாடிக் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது என்னோட ஃபர்ஸ்ட் குரு வந்து மிஸ்ஸஸ் சாவித்ரி பாலா மேம். விவரம் தெரிஞ்சு எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு டீச்சர் அவங்க தான். அவங்க எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. நிறைய ஸ்டேஜஸ்க்கு எக்ஸ்போஷர் கொடுத்தது அவங்க தான். அவங்க என்னோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சின்ன ஆக்சிடென்ட் பிரேக்குக்கு அப்புறம் என்னால் ஆஃப்லைனில் போய் பாட்டு கற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் இப்போது ஆன்லைனில் கற்றுட்ருக்கேன். அவங்க பேர் ஸ்ரீமதி சுபலக்ஷ்மி மேம். அவங்களும் எனக்கு சாவித்ரி மேம் மாதிரியே ரொம்ப ஃப்ரெண்ட்லி டீச்சராக நல்லா சொல்லித்தராங்க.
1: நேகா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னன்னு சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம்.

0: நேகா, நீங்க நிறைய போட்டி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்கல்ல, அப்ப மேடையில உங்களுக்கு பயமோ தயக்கமோ இருந்திருக்கா?
1: எனக்கு ஸ்டேஜ் போனா அதுல பயப்படுறது அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. ஸ்டேஜ் ஏறினோடனே அது எனக்குன்னு செட் பண்ண மாதிரிதான் நான் நினைச்சுப்பேன். அப்படி நினைச்சாதான் என்னால நல்லா பண்ண முடியும். ஸோ நான் என்ன நினைப்பேனா, அது என்னோட ஸ்டேஜ், எனக்கு தான் இன்னைக்கு இருக்கு, நான் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன், எல்லாருமே என்னதான் பார்ப்பாங்கன்னு நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன்னா அங்கே நான் மட்டும்தான் ராஜா மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அது செட் பண்ணாம நான் எங்க போனாலுமே அவ்வளவா நல்லா பண்ண மாட்டேன். அதை நினைச்சிட்டு நான் எங்க போனாலுமே கண்டிப்பா நல்லா பண்ணிடுவேன். ஒரு வாட்டி கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டேஜ் ஃபியர், நர்வஸாக இருக்கிறது அப்படிலாம் வந்ததே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட பயமா இருக்கா பயமா இருக்கான்னு கேட்டு கேட்டு பயப்பட வைப்பாங்க, ஆனாலும் பயப்பட மாட்டேன்.
0: திருப்புகழ், திருப்பாவை மற்றும் திருக்குறள், இது மூணுலயும் நீங்க உலக சாதனை செஞ்சிருக்கீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஆ சரி. திருக்குறள் அப்படியே படிக்கிறத விட அது பொருள் உணர்ந்து படிக்கிறது நம்ம லைஃப்ல ரொம்ப நல்லது. கிங்டம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல 20 திருக்குறள் சொல்லிட்டே அதோட மீனிங்கும் சொன்னேன். நான் 53 செகண்ட்ஸ்ல 160 திருக்குறளை ஸ்பீடா சொல்லி நான் முடிச்சேன். இதுக்காக எனக்கு கிங்டம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து த யங் டார்ச் வேரர் ஆஃப் குரல் விஸ்டம் டைட்டில் கொடுத்திருந்தாங்க.
0: சரி, நீங்க எங்களுக்காக ஒரு திருப்புகழ் பாடுறீங்களா?
1: ஆ பாடுறேன். அகர முதலென உரை செய் ஐம்பந்தொரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவையடி நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவின் மலமும் நெஞ்சங்குணத்ரயமும் மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை

முடுகு பயிரவு பவுரி கொண்டேன் புறப்படுகளத்தில் ஒரு கோடி முதுகழுகு கொறிகருட அங்கம் பொறக்குருதி நதி பெருக வேகம்.

0: சூப்பரா பண்ணீங்க நேகா. நீங்க ஆன்லைன்ல குழந்தைகளுக்கு எல்லாம் திருக்குறள் சொல்லி தர போறதா உங்க அம்மா சொன்னாங்க. எப்படி உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: சோ சாரதா பீட்டம் ஹூஸ்டன்ல நான் போயிருந்தேன். அங்க நான் பகவத்கீதா ரிசைட் பண்ணேன். சோ பகவத்கீதா ரிசைட் பண்ணும்போது அங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்களோட கலீக் வந்து சொன்னாரு, ரொம்ப நல்லா சொல்றேன், எனக்கு பகவத்கீதா அதெல்லாம் தெரியுமா, என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கேட்டாரு. தமிழ்ல தெரியும், சம்ஸ்கிருதம்ல தெரியும், எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, திருக்குறள்ல தெரியுமா? அப்போ ஹோஸ்டன்ல நிறைய பேர் திருக்குறள்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க, அவங்களுக்கும் சொல்லித்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஆகஸ்ட்லேருந்து நான் சொல்லித்தரப்போறேன்.
0: ஸ்பெல்பி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்கல்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
1: நான் இப்போ நைஜீரியா நடத்தின வாய்ஸ் ஸ்பெல்பி காம்படிஷன்ல இன்டர்நேஷனல் லெவல் அட்டன் பண்ணேன். ஐ ரெப்ரசென்டட் இந்தியா. அதுல வந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் போனேன், பட் லாஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சின்ன வார்த்தைனால மிஸ் ஆயிட்ட. ஐ லாஸ்ட், பட் தட் வாஸ் அ ரியலி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை வச்சு எப்படி பண்ணணும்னு நான் கத்துக்கிட்டேன். இனிமே வர எல்லா காம்படிஷன்ஸ்லையும் நான் வின் பண்ணேன். இப்போல்லாம் வந்து நான் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி தான் காம்படிஷன்ஸ்லாம் நான் ஸ்பெல்பியில் போகிறேன். அண்ட் ஐ காட் த ஸ்பெல்பி சாம்பியன். ஐ வாண்ட் டு டூ இன்டர்நேஷ்னல் லெவலில், எனக்கு நிறையா பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதுவும் நான் இனிமேல் நிறையா பண்ண போகிறேன்.
0: உங்களுடைய லட்சியம் மரைன் பயாலஜின்னு சொன்னீங்கல்ல, மரைன் பயாலஜினா என்ன, அதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? அது சம்மந்தப்பட்ட அனிமல்ஸோட ஃபன் ஃபேக்ட் ஏதாச்சும் இருக்கா?
1: மரைன் பயாலஜிங்கிறது ஆக்சுவலாக இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பயாலஜி. இதில் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃபிஷ்ஷு, அப்புறம் அதோட பிஹேவியர், அதோட லொக்கேஷன், எவ்ரி திங் அபவுட் ஃபிஷ். ஸோ அதுதான் ஓஷன், வேவு, இன்டென்சிட்டி, வெதரு, இது எல்லாமே சேர்ந்தது தான் மரைன் பயாலஜி. ஜூன் 8th வேர்ல்ட் ஓஷன்ஸ் டே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டில் 70% வந்து ஓஷன்ஸ் தான் கவர் பண்ணுது. பட் நம்ம இப்போலாம் நிறையா பிளாஸ்டிக் பொல்யூஷன், ஓவர் ஃபிஷிங், அந்த மாதிரி நிறையா டிராஸ்டிக் சேஞ்சஸ் நம்ம உலகத்தில் நடக்குது. 70% நம்ம திரும்பி செக் பண்ணலை, இன்னும் அவ்வளோதான் இருக்கான்னு. நம்ம போடுற பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே நம்மளோட ஓஷன்ஸை ஹார்ம் பண்ணுது. உலகத்தில் ஓஷனோட பார்ட் இப்போலாம் அவ்வளோவா இருக்கான்னு ப்ரூவ் பண்ணலை. முன்னாடி 70% இருந்துச்சு, பட் அவ்வளோ இருக்கான்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் கம்மி ஆயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. And different animals பற்றி நான் 5 facts சொல்கிறேன். த க்ரீன் சீ டர்ட்டிலோட குழந்தைங்கள்லாம் லைக் சில எக்ஸெல்லாம் அது வார்ம் சாண்டில் போடும்ல. ஸோ வார்ம் சாண்டில் போடுற எக்ஸெல்லாம் ஃபீமேலாக பிறக்கும். அண்ட் கூலாக யாருமே இல்லாத அது மாதிரி சாண்ட் பீச்சஸ்லலாம் போடுற எக்ஸெல்லாம் வந்து மேலாக பிறக்கும். அடுத்து வேல் ஷார்க். வேல் ஷார்க் தான் வந்து உலகத்திலே பிக்கெஸ்ட் ஃபிஷ். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபிஷ்ஷு டிஃப்ரெண்ட், மேமல்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேல் தான் வந்து உலகத்திலே பிக்கெஸ்ட்டு மேமல், பிக்கெஸ்ட் ஜெயண்ட் ஆஃப் தி ஓஷன்னு அதை தான் சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக இட்ஸ் த ஜெயண்ட் ஆஃப் தி ஓஷன், எல்லாத்துக்கும் சேர்த்து அதுதான் ஜெயண்ட்டு, ப்ளூ வேல். பட் வந்து இந்த வந்து ஃபிஷ்ஷில் பெருசு, ஃபிஷ்ஷெல்லாம் அதுக்கு கில்ஸ் இருக்கும். ஸோ கில்ஸ் வழியாக தான் அதெல்லாம் ப்ரீத் பண்ணும். பட் வந்து வேல்ஸ், மேமல்ஸ், டால்ஃபின்ஸ் அதெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லங்ஸ் இருக்கு. ஸோ தே யூஸ் லங்ஸ் டு ப்ரீத். ஸோ அப்பப்போ கடலை விட்டு வெளில வந்து மூச்சு வாங்கிட்டு கீழே போவோம். ஸோ மோஸ்ட்லி ஆனிமல்ஸால 30 நிமிஷம் 20 நிமிஷம் தான் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். வெளில வந்து மூச்சு எடுத்துட்டு தான் மேமல்ஸ்லாம் உள்ளே போவோம். ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபிஷ்ஷுக்கும் வேல்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் டியூகாங்னு ஒன்று இருக்குது, அது ஒரு பெரிய கிரைசிஸில் வாழுது இப்போலாம். ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பாக் பேல தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ டியூகாங்ஸ் எல்லாம் தேர் ஆல்சோ நோன் அஸ் சீ கவ்ஸ். ஸோ ஸ்டெல்லர் கவுனு அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த ஸ்டெல்லர் கவோட க்ளோஸ் ரிலேட்டிவ்னு தான் இதை சொல்கிறாங்க. இப்போ ஏர்த்தில் லைக் டெரஸ்ட்ரியல் ஆனிமல்க்கு ரிலேட்டடாக ஒரு டியூகாங் இருக்குன்னா அது என்ன ஆனிமல்னா, டெரஸ்ட்ரியலாக எலிஃபான்ஸோட கசின்ஸ்ன்னு தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. சி ஆனிமோன்ஸில் க்ளவுன் ஃபிஷ்லாம் வாழுது. சி ஆனிமோன்ஸ் யூஸ்வலாக ரொம்ப

0: ஸ்டிக்கியாக இருக்கும். பட் இந்த கிளவுன் ஃபிஷ்ஷெல்லாம் அது மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், ஸ்லைம் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வச்சுருக்கு. அது சி அனிமோனில் மட்டும்தான் வாழும். ஸோ சி அனிமோனில் வாழும்போது தான் ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர்ஸ் லைக் கிரேட் ஒயிட் ஷார்க், ஸ்டிங்ரேஸ் அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ண முடியாது. பிகாஸ் அதெல்லாம் குத்தும், பட் கிளவுன் ஃபிஷ்க்கு அந்த லேயர் அதை ப்ரொடெக்ட் பண்ணி குத்த முடியாமல் ஆக்கிடும். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னென்னா, கிளவுன் ஃபிஷ்ஷெல்லாம் நிறையா இருக்கும்போது எல்லாமே மோஸ்ட்லி மேலாக தான் இருக்கும், ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருக்கும். இந்த குரூப்லேயே பெரிய கிளவுன் ஃபிஷ் தான் எப்பயுமே ஃபீமேலாக இருக்கும், மிச்சதெல்லாமே மேலாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபீமேல் செத்த உடனே அந்த கிளவுன் ஃபிஷ் என்ன பண்ணும், அது மேலாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். பட் அது செத்த உடனே அந்த குரூப்லேயே பெரிய கிளவுன் ஃபிஷ் அந்த ஃபீமேல் செத்ததுக்கப்புறம் எது இருக்குன்னு பார்த்து அதை அதோட ஜெண்டரையே மாற்றி ஃபீமேலாக மாறிடும். ஸோ இது மாதிரி ஓஷனில் நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஆனிமல்ஸ் இருக்குது, அவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்குது, அது சொல்லணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதான் குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ்.
1: இந்த சின்ன வயசில் இவ்வளோ திறமைகளை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க, அதை கேட்கவே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, உங்களோட ரோல் மாடலாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க?
0: என்னோட பெரிய ரோல் மாடல் வந்து என்னோட ரிட்டையர்ட் ஸ்கூல் பிரின்சிபல் மிஸ்ஸஸ் டாஃப்னி ராஜர்ஸ் மேம். அவங்க என்னோட ஸ்கூலில் எல்லாமே லைக் ஒரு ஒரு ஸ்பீச்சும் அவங்க கொடுக்கறது இன்ஸ்பைரிங்காக கொடுப்பாங்க. ஷீ இஸ் அன் அமேசிங் பர்சன். அவங்க என்ன பண்ணாலும் ஒரு மீனிங்கோட தான் பண்ணுவாங்க. ஸோ நவ் வி ஹாவ் அ நியூ பிரின்சிபல். 4 பில்லர்ஸ் எனக்கு இருக்காங்க ஆக்சுவலாக. என்னோட அம்மா, என்னோட அப்பா சாந்தி மேம் அண்ட் டாஃப்னி ராஜாஸ் மேம், இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் என்னை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் வர வச்சுருக்காங்க. ஸோ பிக் சல்யூட் டு ஆல் ஆஃப் தெம்.
1: உங்களோட ஏஜ் குரூப் தோழிகளுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்க?
0: என் வயசில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் என்ன சொல்லணும்னா, நெவர் கிவ் அப், கீப் இன்ஸ்பைரிங், அண்ட் சமூக சேவை ஆக்டிவிட்டீஸில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கூட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நைட்டு தூங்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அன்றைக்கி, யூஸ்ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணீங்க, ப்ரொடக்டிவாக என்ன அன்றைக்கி இருந்தீங்க, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு காடுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு தூங்குங்க. உங்களுக்கு அடுத்த நாள் எவ்வளோ ஃபன்னாக இருக்குன்னு நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் வாலண்டியரிங் இஸ் நாட் ஜஸ்ட் சமூக சேவை, சும்மா ஆக்டிவிட்டி இல்லை, அது போரிங் சுத்தமாக கிடையாது. அதை பண்ணுற மாதிரி பண்ணால் அது ஆக்சுவலாக ரியலி ஃபன். ஸோ எல்லாருமே என்னோட சேர்ந்து கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுங்கள். Never give up and keep going in your own way.
1: இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்கள, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ்.
0: தேங்க்யூ.
1: இன்னைக்கு இவங்க கிட்ட பேசினது நமக்குள்ளயும் ஒரு புது உத்வேகத்தையும் மற்றவங்களுக்கு உதவுகிற எண்ணத்தையும் கண்டிப்பாக விதைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு சாதனைகள் செஞ்சு சமூகத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கிற நம்ம நேகா குட்டி இன்னும் பல விருதுகளை வென்று உலகமே போற்றும்படி வளர நம்ம நிலையத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.

0: தலைப்புச் செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்த இரண்டு பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உலகம் முழுவதும் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டை மட்டுமின்றி உலகையும் ஒருங்கிணைக்கும் வல்லமை யோகா பயிற்சிக்கு உள்ளதாக அவர் கூறினார். யோகா தினத்தன்று மட்டும் யோகா பயிற்சியை மேற்கொள்ளாமல் தினசரி யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். யோகா பயிற்சியை அன்றாட நடவடிக்கையின் ஒரு அங்கமாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். மாநிலம் முழுவதும் இந்நாளையொட்டி யோகா பயிற்சி முகாம்கள் நடைபெற்றன. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற மைய கருத்துடன் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டதாக திருப்பத்தூரைச் சேர்ந்த டாக்டர் பவித்ர லட்சுமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த வருஷத்துக்கான சர்வதேச யோகா தினத்துக்கான கருப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. ஆரோக்கியமான முதுமைனா முதுமையை யாரும் நம்ம தவிர்க்க முடியாது, முதுமையை எவ்வளோ ஆரோக்கியமாக கொண்டு போகிறோன்றது தான் முக்கியம். ஸோ யோகா வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. யோகா வந்து ஒரு நம்மளுடைய உடல் மனம் மற்றும் ஆன்மாவை சேர்ந்து ஒன்றா இணைச்சி பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏஜ் ஆன பின்னாடி வர பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யோகா. ஸோ எல்லாரும் யோகா பண்ணுங்க, ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுங்க.
0: திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இன்று காலை சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு சுமார் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கு மற்றும் வாயில் இரத்த கசிவு ஏற்பட்டு மயங்கிய நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மஞ்சங்கரணை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் சென்னை சான்லி மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2 பேர் இறந்துள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுதல், அபாய பகுதியை தனிமைப்படுத்துதல், வாயு கசிவின் தாக்கத்தை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
0: இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநர் உடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆட்சி அதிகாரத்தை தவக்கவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தவக்காவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைபாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தவக்காவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை ரயல்சீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை தெற்கு ரயில்வே கோட்டம் சார்பில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தலைமையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-11, 11-7, 11-2 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நசீர் இக்பால், நூர் ஜமான் இணையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவக்காவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

சேவை செய்திகளில் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு மற்றும் பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களால் எந்தவித கட்டணமின்றி வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்களின் இருப்பிடத்தில் இருந்தே www.tnveliaipu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக செய்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாளர்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி ஏமாற வேண்டாம். தங்களின் தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. மதுரை வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டுதல் மையத்தின் செயல்படும் தன்னார்வல பயிலும் வட்டம் வாயிலாக டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி மற்றும் எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி போன்ற தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. அலுவலகத்தில் அல்லது அனைத்து போட்டித் தேர்வுகளும் புத்தகங்கள் அடங்கிய நூலகம் மற்றும் ஒய்ஃபை வசதியுடன் கணினி ஆய்வகமும் உள்ளது. விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டுதல் மைய அலுவலக வளாகத்தில் இப்பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. திறன் வாய்ந்த சிறந்த பயிற்றுநர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படும். இலவச பாடவாரியான தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகளும் தொடர்ச்சியாக நடத்தப்படும். பதிவு செய்யும் முறை இவ்வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள விருதுநகர் மாவட்ட தேர்வர்கள் கீழே உள்ள ஏதேனும் ஒன்றின் மூலம் தங்களது பதிவு மின்னஞ்சல் மூலமாகவும் அல்லது நேரடி பதிவு மூலமாக இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். மின்னஞ்சல் studycirclevnr@gmail.com என்ற மின்னஞ்சலிலும், நேரடி பதிவு விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டல் மையத்திற்கு நேரடியாக சென்று தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். இத்துடன் நிறைவு பெறுகிறது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் சேவை செய்திகள்.

0: நிறைவு பெறுகிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுர தின்றல் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாவட்ட செய்திகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம். இனி தொடர்வது மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். விஜயகுமார்.

0: திருவாரூர் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் 240,000 கால்நடைகளுக்கு 12 இலக்க காது வில்லை அடையாள எண் பதிவு செய்து அதன் முழு விபரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய கால்நடை இயக்கம் திட்டம் வகுத்துள்ளது. எனவே மேற்காணும் திட்டத்தில் அனைத்து கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் அனைவரும் தங்கள் கால்நடைகளின் முழு விபரங்களையும் பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உடலையும் மனதையும் பண்படுத்தும் யோகா சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி ஆகியவை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு பொதுமக்கள் நலத்துடன் வாழ்வதற்கு யோகா மிகப்பெரிய உதவியாக உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. நாய்களுக்கு ரேபிஸ் எனும் வெறி நோய் தடுப்பூசி செலுத்துவது மூலம் மனிதர்களுக்கு பரவும் கொடிய நோயை தடுக்கவும் நாய் இனத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி போடப்பட்டவுடன் நாய்களின் மீது குறிப்பிட்ட அடையாளம் வைக்கப்பட்டு பின்னர் அதே பகுதியில் மீண்டும் விடப்படுகிறது. தெருநாய்களுக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியில் கால்நடைத்துறை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மாணிக்கவாசக பெருமானின் குரு பூஜையை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாணிக்கவாசக பெருமானின் சிலை மற்றும் ஓலைச்சுவடிகளை வைத்து சிவனடியார்கள் பேரணி நடத்தினார்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசக நூலிற்கு சிறப்பு சேர்ப்பதாகும். இறைவனை வணங்கும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வணங்க வேண்டும் என்று கூறும் அவரது வார்த்தைகள் அன்பே சிவம் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மாணிக்கவாசக பெருமான் சிதம்பரம் நடராஜ பெருமானிடம் சரணாகதி அடைந்த ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று அவரது குரு பூஜை விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் மன்னார்குடியில் நடத்தப்பட்ட இந்த குரு பூஜை விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக ஓலைச்சுவடிகள் மற்றும் மாணிக்கவாசக பெருமானின் திரு உருவச்சிலையை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். திருவாரூர் போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 188,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூரிலும் சோதனை நடத்தினர். டெல்டா மாவட்டங்களில் ஜூன் மாத வாக்கில் மேற்கொள்ளப்படும் குறுவை நெல் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாததால் முன்னேற்பாடு பணிகளை செய்திருந்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி குறைவாகவே செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 போக நெல் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். மாவட்டத்தை பொறுத்தவரை 70% ஆற்றுப்பாசன தண்ணீரையும் 30% நிலங்கள் ஆழ்குழாய் பாசனத்தை நம்பியுமே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் மாத வாக்கில் குறுவை நெல் சாகுபடி துவக்குவது வழக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் உரிய தண்ணீர் இருந்ததால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி அணை திறக்கப்பட்டதன் பயனாக சுமார் 100,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இந்த ஆண்டும் தண்ணீர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் நிலங்களை சமன் செய்தல் மற்றும் முன்னேற்பாடு பணிகளை செய்து வந்தனர். இதற்காக ஏக்கர் ஒன்றிற்கு அவர்கள் 20,000 ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரங்களில் 2 தினங்கள் மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவாரூர் மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சருமான பே விஸ்வநாதன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வ மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஆர் விஜயகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர்

வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இந்தியாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் யோகா என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். இந்நாளையொட்டி லேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மனித குலத்திற்கான இந்தியாவின் கொடை யோகா என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா தின பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலகின் மிகப்பெரிய சமுதாய கொண்டாட்டமாக யோகா உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை சார்பில் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார். தினசரி யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையினர் சார்பில் யோகா தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஜலந்தரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இந்நாளையொட்டி தோஹாவில் 2000-க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மஸ்கட் மற்றும் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தமிழகத்திலும் யோகா தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்று பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பயிற்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பகவத்கீதையில் யோகா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். யோகாவின் மகத்துவத்தை 171 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார். பணியாளர் தேர்வுக்கான தேர்வுகளிலும் யோகா கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். யோகா விளையாட்டுப் பிரிவுகளின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜெமீசன் கிரீ நாளை புதுதில்லி வரவுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானாவில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்திற்கு கூடுதல் புழுங்கல் அரிசியை ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு அனூப் ஜேக்கப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஓணம் பண்டிகை காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் கூடுதல் அரிசியை ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் திரு அனூப் ஜேக்கப் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. பெர்கன்ஸ்டோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும், ஈரான் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு முகமது பாகர் கலிஃபாப் தலைமையிலான குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளதாக அதில் குறிப்பிட்டுள்ளது.

அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் கத்தாரைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டின் ராஞ்சியில் நடைபெற்ற மூன்று நாள் மாம்பழத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. நபார்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிழாவில் 100 டன்னுக்கும் கூடுதலான மாம்பழங்கள் விற்பனையாயின. பழங்குடியினருக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திருவிழா நடத்தப்பட்டதாக நபார்ட் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் 3வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக மும்பையில் பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஜபல்பைகுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பயணகுரியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பர்வான் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் திடீரென்று கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவகுமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷித் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷத் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. தம்புலாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 66 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 29 பந்துகளில் 94 ரன் குவித்தார். 11 பந்துகளில் அரை சதம் அடித்ததன் மூலம் அதிவிரைவாக அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். 378 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை ஏ அணி 47.1 ஓவரில் 311 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக வனுஜா சாகன் 62 ரன் எடுத்தார். யாஷ் தாக்கூர் மற்றும் விப்ராஜ் நிகான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இதன் மூலம் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் ரோட்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் விராட் கோலி மற்றும் பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: നേരം 7:25 ന്യൂസ് ആൻ ആർ സെയലിയിൽ ഇനി ഇടം പെരുവത് പണ്ണേ ചെയ്തി.
1: ആകാശവാണി മധുരൈ വാനൊലി பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மிளகாய் வற்றல் தொழில் செய்யும் தொழில் முனைவோர் எம் சீனிவாசன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: தொழில் தோங்குறதுக்கு எப்படி வந்தீங்க? உங்களுடைய ஆரம்ப வாரத்தை எப்படி?
3: எங்களுடைய தாத்தா காலத்திலேருந்து இந்த தொழில் ஆரம்பிக்கிறோம். எங்கள் தாத்தா வந்து நிலக்கல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர். அது பின்னாடி எங்கள் அப்பா வந்து இந்த தொழிலை வந்து உருவாக்கி ஆரம்பித்து கொடுத்தாங்க. விவசாயிகிட்ட போய் இந்த பச்சை மிளகாய் மிச்சமானது கொண்டு வந்து நாங்களும் எனக்கு ஒரு 15 ஆரம்பித்தேன். அதில் வந்து என்னுடைய குடும்பம் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தோம். ஓரளவுக்கு இந்த பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்து நாம் சொந்தமாகவே தயார் பண்ணலாம், அது முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தயார் பண்ணி கொடுத்தோம். கொடுக்கும்போது கொஞ்சம் நாளடைவில் கொஞ்சம் டெவலப் ஆன முறையில் ஆயிடுச்சு.
2: உங்களுக்கு விவசாயம் சார்ந்த நிலங்களோ பயிர் சாகுபடியெல்லாம் இல்லையா?
3: எங்களுக்கு அந்த மாதிரிலாம் இது இல்லைங்க. நாங்கள் முதல் எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறோம். ஆனால் வந்து நாங்கள் எல்லாமே சொந்தமாக தான் தொழிலை இப்போ உருவாக்குறோம். நம்ம கண் பார்வையிலே உருவாகணும் அப்படின்னு சொல்லி தான் உருவாக்குறோம்.
2: இப்படி தொழில் உருவாக்க இங்கே என்ன அடிப்படை வசதிகள் வாய்ப்புகள்ங்க?
3: எங்களுக்கு வந்து பக்கத்தில் பச்சை மிளகாய் மார்க்கெட் இருக்குது ஒட்டஞ்சத்தத்தில். நெக்ஸ்ட்டு வந்து அதே பக்கத்தில் தயிர் மார்க்கெட் இருக்குது. எங்களுக்கு ரெண்டுமே வரப்பிரசாதமாக அமைஞ்சிருச்சு.
2: பாரம்பரிய தொழில்னு சொல்கிறீங்களா இல்லை வருமானத்துக்காக அந்த தொழில் வந்தோம்னு சொல்கிறேன்?
3: இல்லை பாரம்பரியமான தொழில், இது வந்து வருமானத்துக்காக தொழில்னு சொல்ல முடியாது. பாரம்பரியமான தொழில் தயிர் மார்க்கெட்டும் காய்கறி மார்க்கெட்டுமே முதல்ந்தே இருக்குது. எங்களுக்கு வந்து இது பச்சை மிளகாய் விவசாயிகளுக்கு கம்மியான விலைக்கு கிடைச்சா அவங்க கொண்டு போய் வேறு இந்த தொழில் இல்லைன்னா கீழே கொண்டு போய் தான் கொட்டணும். அதுக்கு பதிலாக எங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் ஒன்று, ரெண்டாவது கொத்தவரை, வெண்டிக்காய், பாவக்காய், இது பூராமே பச்சை காய்கறியில் சம்மந்தப்பட்ட பொருள் இது பூராமே வந்துடுது. அதுக்கு மேலே வந்து இதை நாங்கள் வாங்கிட்டு வரங்காட்டி விவசாயிகளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக அமையுது.
2: பொதுவாக தமிழ்நாடு லெவலில் கேள்விப்பட்டிருக்கோம், ஒட்டஞ்சத்தம் காய்கறி விற்பனைக்கு ஒரு நல்ல இடம், பொருத்தமான இடம். இங்கேருந்து பல இடங்களுக்கு பல நகரங்களுக்கு காய்கறி ஏற்றுமதியாகவும் கேள்விப்படுறோம். அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன சொல்கிறாங்க? சுற்றி வந்து காய்கறி சாகுபடி நடக்குது, அது காய்கறி விற்பனைக்காக ஓட்டது மார்க்கெட் இருக்குன்னு சொல்கிறாங்க. காய்கறி உற்பத்திக்கும் விற்பனைக்கும் ஏற்ற பகுதி இந்த பகுதின்னு சொல்கிறாங்க, ஒட்டத்தர் பகுதி. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நாங்கள் காய்கறியை வாங்கிட்டு வந்து அதை நாங்கள் வந்து மதிப்பு கொட்டு பொருளாக மாற்றி விற்பனைக்கு வரோம்னு சொல்லும்போது சாத்தியமாக இயற்கைக்கு ஒத்து வருமா?
3: இதில் வந்து நாங்கள் கெமிக்கலான பொருள்கள் எதுவுமே உற்பத்தி கிடையாது. ஒன்லி எங்களுக்கு வந்து பூராமே தூத்துக்குடியிலேருந்து வர்ற சால்ட்டு, ரெண்டாவது நாங்களாக குடிக்கிற தண்ணி, மூணாவது வந்து தயிர், மூணு தான். மூணுக்கு வேறு நாங்கள் எதுவுமே ஒன்றும் யூஸ் பண்ணுறது கிடையாது, அது எதுவுமே கெமிக்கல் கிடையாது.
2: அப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து காய்கறிகள், தண்ணி, இந்த மூணு தான் அவசியம்ங்கிறீங்களா?
3: இது மூணு இருந்தாவே எங்களுக்கு போதும்.
2: ஆனால் இதற்குன்னு வந்து நம்ம இந்த உணவுப் பொருளை வருது, இதுக்கு வந்து முறையாக பயிற்சி வேணுமா, அனுபவம் இருக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு கண்டாமினேட்டர் கெட்டு போய் விற்பனை ஆகாமல் போகலாம், இல்லை உடல் உபவாதைகள் ஏற்படலாம்? ஏன்னா உணவுப் பொருள்கள், இது உணவுப் பொருள்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்துருக்காங்க அரசு, எப்படிங்க?
3: இதில் வந்து கெட்டு போகிறதுக்குலாம் எந்த பொருளும் கிடையாதுங்க. இதில் பூரா உப்பு இல்லாத பொருள் குப்பைகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இதில் எந்தமே எந்த கெமிக்கலோ எதுவுமே இருந்தாலும் நீ சொல்கிறது தான் ரைட்டு தான். இது கெமிக்கலான பொருள் எதுவுமே கிடையாது. பச்சை காய்கறியில் வாங்குகிறோம், அது கோணிசில் ஒரு ஹோல்ஸ் போடுறோம், அதில் வந்து உப்பும் தயிரும் ஏறுது. அதில் வந்து அப்படியே ரெண்டு நாள் ஊற வச்சு மூணு நாள் நம்ம வழி எடுத்துறோம், அது அவ்வளோதான். வேற எந்த பொருளுமே மாற்று வழி கிடையாது.
2: ஆனால் இதுக்கு போதிய பயிற்சி எதுவும் தேவைப்படுமா? எப்படிங்க?
3: இதெல்லாம் பயிற்சியெல்லாம் தேவையில்லை, சாதாரண சின்ன குழந்தை கூட இந்த தொழில் பண்ணுறாங்க.
2: இந்த தொழிலில் வந்து எவ்வளோ பேர் இங்கே ஈடுபடுவாங்க?
3: இங்கே ஒரு 3000 குடும்பம் வேலை பார்க்குறாங்க. என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பம் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு போதுமான வரவுக்கு வருமானம் கிடைக்கிறனால தான் நம்மகிட்ட இருக்கிறாங்க.
2: ஆனால் இந்த தொழில் துவங்குறதுக்கு பயிற்சி வேண்டியது இல்லைங்க, முதலீடு எதுவும் தேவைப்படுமா?
3: முதலீடு தான் தேவை இருக்காதுங்க. காய்கறி மார்க்கெட்டில் வந்து நம்பிக்கை பேரில் பச்சை மிளகாய் கொடுத்துட்றாங்க, தயிர் வாங்குறதுக்கு முதலீடு தேவைப்படுது. அதே மாதிரி உப்பு நம்ம தூத்துக்குடியிலேருந்து வாங்கும்போது ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது பணம் கட்டி வாங்குறோம். ரெண்டாவது இந்த மோர் மிளகாய் துட்டி ஒன்று அமைக்கிறதுக்கு, இது பேரூராட்சி நிர்வாகத்தினால மோர் மிளகாய் மோதும்போது மண்ணில் போட்டுட்டு இருந்தோம். விவசாயிகள் ரொம்ப சங்கடப்பட்டாங்க, தண்ணி போகிறதுனால மாசு கட்டுப்பாடு மாறுது, அதனால வந்து தண்ணியெல்லாம் மாசு கட்டுப்பாடு ஆயிடுது, அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிமெண்டுக்கெல்லாம் அமைங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேரில் சொன்ன மாதிரி திண்டுக்கல் மாசு கட்டுப்பாடு அறிவிக்கும் பேரில் நாங்கள் சிமெண்டுக்கெல்லாம் அமைச்சு தாருப்பாய் கீழே விரித்து இந்த டஸ்ட் பொருள் கீழே சிந்தாமல் சிதறாமல் இருக்கட்டும்னு சொல்லி அந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம்.
2: மாசு அடையாமல் இருப்பதற்காக சிமெண்ட்டுக்கெல்லாம் தாருப்பாய் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் இது உங்களுக்கு முதலீடு தேவைப்படும்ல?
3: எங்களுக்கு பேங்க் முதல்ல சுய குழு மாதிரி ஓடி லோனும் எங்களுக்கு கொடுக்குறாங்க, தேவைக்கு நமக்கு வந்து தொழிலுக்கு கொடுக்குறாங்க, அதனால அந்த இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறோம். அதிகமான முதலீடுகள் இதுக்கு இப்போ தேவையில்லை. சரக்கு ரெடி பண்ணால் நமக்கு தேவைக்கு பார்ட்டிகளுக்கு வரவங்களுக்கு கொடுத்துட்றோம். அதே மாதிரி கேரளாவிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாமே கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்றோம். ஒரு வாரம் 10 பணம் கொடுத்துட்றாங்க.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை மிளகாய் வற்றல் தொழில் செய்யும் தொழில் முனைவோர் எம் சீனிவாசன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
0: நேரம் இப்பொழுது 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் மாடித்தோட்டம் அமைப்பது குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஜிஎஸ்டி மற்றும் கஸ்டம்ஸ் கூடுதல் ஆணையர் செரின் சோமிதரன் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில மாடித்தோட்டம், இந்த மாடித்தோட்டம் எப்படி அமைக்கணும், தோட்டம் அப்படின்றதுல என்னென்ன முக்கியமான நன்மைகள் இருக்கு, என்னென்ன சவால்கள் இருக்கு, அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம், இதை பத்தி எல்லாம் சொல்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க ஷெரின் சோமிதரன் அவர்கள் தான் இன்னைக்கு நமக்காக நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. இவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க கூடுதல் ஆணையராகவும் இருக்காங்க, அதே சமயம் மாடித்தோட்ட ஆர்வலராகவும் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கும் மேலாக நகர்ப்புறத்துல இந்த மாடித்தோட்டத்தை அமைச்சு அதுக்கான ஒரு வழியை மேம்படுத்தி போய்கிட்டு இருக்காங்க. இவங்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். முதலாவதாக, அதாவது கூடுதல் ஆணையர் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பொறுப்புகள் இருக்கிற ஒரு பதவியில இருந்துட்டு, அதே சமயம் விவசாயத்திலயும் என்னோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக நகர்ப்புறத்துல இந்த மாடி தோட்டத்தை கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கும் மேலாக நீங்க வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இந்த மாடி தோட்டம் அமைக்கணும், அதுவும் இந்த நீங்க இப்படி ஒரு முக்கியமான பதவியில இருக்கும் போதும் என்னால இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது?
2: அடிப்படையில் மதுரையில் தான் நான் படித்தது, பள்ளி கல்லூரி எல்லாம் மதுரையில் தான். வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் என்னுடைய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான அந்த தயார்படுத்துதல் அந்த படிக்கிறதுக்காக என்னோட கோச்சிங்க்கு போனது, அப்புறம் எக்ஸாம் பாஸ் பண்ணது, அதுக்கப்புறம் என்னுடைய முதல் வேலை சென்னையில் கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் முழுவதுமாக வந்து ஒரு தோட்டம் அப்படின்னு ஒன்று இல்லாத ஒரு சூழலுக்கு வந்து நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி விவசாய பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். அப்புறம் நம்ம வீட்லையுமே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஒரு இடம் இருக்கும், ஏதோ ஒரு காய்கறிகள் போட அந்த மாதிரி இருக்கும். முதல் முறையாக வேலை கிடைச்சி நான் 2011 அப்படி வந்து போகிறப்ப ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நம்ம இருக்கிற மாதிரியோ ஒரு குவார்ட்டர்ஸில் இருக்கிறது, இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு அவைலபிளாக ஒரு மண் இருக்காது, ஒரு தோட்டம் போடணுன்றது இருக்காது. விவசாயம் சார்ந்த ஒரு ஆர்வம் வந்து எப்பயுமே எனக்கு இருக்கும். அப்புறம் நான் ஒரு 2008-09 அந்த காலப்பகுதியிலேருந்து நம்மாழ்வாரையா கூட எனக்கு நல்லா ஒரு அறிமுகம், ஐயாவை எப்பயும் போய் பார்க்கறது, பல சந்தர்ப்பங்களில் அவருடைய இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரியான அந்த அறிமுகம் நிறையா அவருடைய வேளாண் பயிற்சி வகுப்புகளில் கலந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஐயா கிட்ட முதல் முறையாக நான் சொன்னப்போ இந்த மாதிரி எனக்கு சென்னையில் தான் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னப்போ, இந்த மாதிரி நான் விவசாயம்ன்றதை வந்து முழுவதுமாக ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்து செய்ய முடியாது ஐயா அப்படின்றப்ப அவர் சொன்னது, நீ மாடித்தோட்டம் செய்யலாமே. எனக்கு முதல் முதல்ல வந்து அந்த ஒரு உந்துதல் வந்து நம்மாழ்வாரையாக்கிட்ட இருந்து தான் எனக்கு கிடச்சிது. அப்போ அவர் முதல் முதல்ல நீ இங்கேயுமே வந்து செய்யலாமே அப்படின்னாரு. அப்போ அந்த முதல் முதலான அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் கிடச்சிது, அப்போ இருந்து ஆரம்பித்ததான். அதனால் அந்த நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பணிக்கு நடுவுலையும் இப்படி செய்கிறது அப்படின்றது, அது நமக்கு மாலை நேரங்கள் இருக்கும், காலையில் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியான நேரங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம பயனுள்ளதாக நம்மளுடைய காய்கறிகளையும் கீரைகளையும் நம்மளே விளைய வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் உந்துதல் தான் அப்படியே தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் செய்ய வச்சிருச்சு.
1: மாடித்தோட்டம் அமைக்கணும் ஆர்வம் அப்படி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம வீட்டிலையே நமக்கான காய்கறிகள், பழங்கள், கீரை இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து விளைவிக்கணும் அப்படின்ற ஆர்வம் நிறைய இருக்குது. ஆனால் ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கான இடம் நம்ம எப்படி தேர்வு செய்யணும், அதற்கான காலநிலை எப்படி இருக்கணும், அதற்கான அந்த தண்ணீர் வசதி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக நம்ம என்னென்ன விஷயங்கள் கருத்துல வைக்கணும்?
2: இப்போ நீங்கள் நிறையா யூடியூப்பில் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ சில பேர் வந்து எங்களுடைய மாடித்தோட்டம் பெரிய அளவில் வச்சுருக்கோம், பழமரங்கள் வச்சுருக்கோம், வாழை மரத்தில் வந்து காய் காய்க்குது, சப்போட்டா காய்க்குது, எலுமிச்சை காய்க்குது, இந்த மாதிரியான ஒரு பெரிய அளவில் வைக்கணும் அப்படின்றப்ப நமக்கு பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுன்னா, அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொருள் செலவு நமக்கு தேவைப்படும், அப்புறம் இந்த மாதிரியான பெரிய மரங்களெல்லாம் நம்ம வந்து விளைய வைக்கலாம் போல அப்படின்னு நமக்கு சில சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம அதை வேற ஒரு எண்ணத்தை கூட நமக்கு அது வந்து வர வைக்கும், ஐயோ இது நம்மளால செய்ய முடியுமோ அப்படின்றது. ஆனா அடிப்படையில பார்த்தா நமக்கு வந்து எவ்வளவு சின்னதா ஒரு இடம் நமக்கு கிடைச்சிருக்கோ, ஒரு சின்ன மாடியோ இல்ல ஒரு பால்கனியோ, நமக்கு அன்றாடம் தேவைக்கான காய்கறிகளையும் கீரைகளையும் சின்ன மூலிகைகளையும் ஆரம்பிக்கிறதா முதல் படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு அழகுக்காக வந்த ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக வந்து

0: பெரிய மரங்களையோ ஒரு என்னோட செடியிலையும் மாடி தோட்டத்திலேயே நமக்கு சப்போர்ட்டா காய்க்குதுங்க, வாழை காய்க்குது அப்படின்றது வந்து ஒரு பெருமையான விஷயமா இருந்தாலுமே அது நமக்கு ரொம்ப தேவையா அப்படின்னு பார்த்தா அதை விட கூடுதலா வந்து நமக்கு தினசரி நம்மளுடைய காய்கறிகளும் கீரைகளும் தான் வந்து முக்கியம். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நமக்கு வந்து ஒரு 10 தொட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 தொட்டியில வந்து நமக்கு தேவையான கீரைகள் சீக்கிரமா வரக்கூடிய அரைக்கீரையா இருக்கட்டும். இப்ப நிறைய கீரைகள் வந்து தண்டை நீங்க நட்டாலே வந்துடும். இப்ப பொன்னாங்க நிக்கிற நாட்டு பொன்னாங்கனியா இருக்கட்டும், இல்ல சிகப்பு அந்த பொன்னாங்க நிக்கிறையா இருக்கட்டும், மணத்தக்காளி கீரையே கூட அந்த மிளகு தக்காளின்னு சொல்லுவோம், அதுவே கூட நீங்க கீரையெல்லாம் கிள்ளிட்டு அந்த தண்டெல்லாம் நட்டு வச்சீங்கனால இதெல்லாம் தண்டுகள் நட்டா புதினா இதெல்லாம் தண்டுகளை நட்டாலே ஒரு 10 நாள்ல அந்த கீரையே வளர்ந்துரும் அந்த தண்டுகள்ல இருந்து. இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு 4-5 தொட்டிகள்ல பொருள் செலவே இல்லாம நம்ம வாங்குற கீரைகள்ல இருக்கிற தண்டுகளையே நம்ம வச்சிருவோம். அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற வெந்தயமா இருக்கட்டும், வெந்தய கீரைக்கு போடுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம தனியா கொத்தமல்லிய வந்து உடச்சு போட்டா கொத்தமல்லியா இருக்கட்டும், இந்த மாதிரி பொருள் செலவே இல்லாம காஞ்ச மிளகால இருந்து வர மிளகா செடிகளா இருக்கட்டும், நல்ல மிளகா நம்ம கிடைக்கிற பட்சத்துல இதையும் தாண்டி விதைகளும் கிடைக்குது, நமக்கு நிறைய விதைகள் கிடைக்குது. இதுல இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டோம்னா நாட்டு விதைகளையும் கிடைக்குது நமக்கு நிறைய. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லயுமே வந்து இயற்கை சந்தை, இயற்கை உணவுப் பொருட்கள், சிறுதானியங்களுக்கான சந்தை இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்பப்ப ஒரு திருவிழா அப்படிலாம் நடக்குது. அப்படியான இடங்கள் எல்லா இடங்கள்லயுமே நமக்கு வந்து விதைகள் கிடைக்குது. அப்ப அந்த விதைகளை எடுத்து நம்ம முதல் முதல்ல வந்து ஒரு சின்ன அளவுல ஒரு 5 தொட்டி ஒரு 10 இது அத அளவுல நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு அது வந்து ஒரு உந்துதலை வந்து கொடுக்கும், நம்மளால செய்ய முடியும் போல அப்படின்றது. அதுக்கப்புறம் படிப்படியா படிப்படியா நம்ம வந்து கூடுதலான கண்டெய்னர்ஸ் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் இந்த க்ரோ பேக், இன்வெஸ்ட்மெண்ட், மாடி தோட்டம் போடுறதுக்கான ஒரு ஆட்கள், ஒரு செட்டப் இத்த இவ்வளவு கொடுத்தா நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றதுக்குள்ள போனாதான் நம்ம மாடி தோட்டம்னு ஒண்ணு அமைக்க முடியும் அப்படின்றதும் கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணதுல இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம செஞ்சதே கிடையாது, யாருடைய உதவியெல்லாம். நம்ம ஆரம்பத்துல இருந்து நான் சொன்ன மாதிரி படிப்படியா ஒரு சில தொட்டிகள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறமா கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுக்குள்ளே நமக்கு அந்த லேர்னிங் ப்ராசஸ் நமக்கு நம்மளே நிறைய கத்துக்குவோம். அப்புறம் அது சம்பந்தப்பட்ட இப்ப கேட்கவே வேணாம், இணையத்துல அவ்வளவு இருக்கும் நமக்கு மாடித்தோட்டம் பற்றின விஷயங்களா இருக்கட்டும், நீங்களே மாடித்தோட்டம் அமைப்பது எப்படி அப்படின்றது. அப்போ ஒரு நகர்ப்புறத்துல நமக்கு என்ன நமக்கு உண்மையா தேவையா இருக்கும்னா மண்ணு தேவையா இருக்கலாம். அப்புறம் உங்களுடைய காய்கறி கழிவுகள்லாம் வீட்டுல இருக்கிறத வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் அதை நல்லா உரமாக்கணும் அப்படின்னா ரெடிமேடாவும் உரங்கள் கிடைக்குது, கம்போஸ்ட் எல்லாம் கிடைக்குது. ஆனா நீங்க வீட்டுல உங்களுடைய காய்கறி குப்பைகள் கழிவுகளை வச்சு கிச்சன் வேஸ்ட்டை வச்சு கம்போஸ்ட்டை வச்சு நீங்க எப்படி பண்ணலாம், அதையும் வச்சு நீங்க மண்ணு மட்டும் உங்களுக்கு பிரைமரியா தேவைப்படுற மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்க அடிப்படையில சின்ன அளவுல ஆரம்பிச்சு அப்புறமா அதை விரிவடைய வைக்கிறது வந்து ஒரு நல்ல மெத்தட்னு நினைக்கிறேன்.
1: அதாவது ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம முக்கியமா கவனிக்கணும் அப்படின்றதையும் சொன்னீங்க. இப்ப நிறைய பார்த்தோம்னா மாடி தோட்டத்துக்கு நாங்க இங்க பயிற்சி கொடுக்கறோம் அங்க பயிற்சி கொடுக்கறோம் அதெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படலை அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னும் போது நமக்கு முக்கியமா தேவைப்படுறது அந்த மாடி தோட்டத்துக்கான அந்த தொட்டிகள், அதே சமயம் மண். இதை அமைக்கும் போது நமக்கான செலவு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கு மாற்றா நம்ம நீங்க சொன்ன நிறைய விஷயங்களுக்கு தாண்டி இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த மாடி தோட்டத்தை அமைக்கணும் அப்படின்னா நம்ம செய்யணும்?
0: அதான் பொருள் செலவு அப்படிங்கறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய எண்ணமா இருக்கு, ஐயோ இவ்வளவு பொருள் செலவு பண்ணி நம்ம மாடி தோட்டம் செய்யணுமா அப்படின்றது வந்து ஒரு தடையா நினைப்பாங்க. நிறைய பொருள் செலவு செய்யணும், நான் செஞ்சு மாடி தோட்டத்தை பெரிய அளவுல செய்யணும்ன்றவங்க அதை முன்னோக்கி போவாங்க. ஆனா இது வந்து செய்யறதுக்கு இப்ப வந்து ஒரு மாடியுடைய அளவை பொறுத்து இவ்வளவு காசு கேட்கிறாங்களே ஒருவங்க டெவலப் பண்ணி கொடுக்கறவங்க அப்படின்றப்போ அதை நினைச்சு நம்ம அந்த மாடி தோட்டம்ன்ற எண்ணத்தை கைவிட்ட வேணாம் அப்படின்றதான். அதுல எங்களுக்கு ஆர்வம் இருக்குது, எங்களுக்கு ஒரு இடத்துல பயிற்சி கொடுக்கறாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது, இல்ல நாங்க பயிற்சியே எடுத்துக்கல ஆனா எங்களுக்கு மாடி தோட்டத்தை வந்து ஃபுல்லா ரெடி பண்ணி கொடுத்துறாங்க அது ரொம்ப அருமையா இருக்கு நாங்க அப்படி பண்றோம் அப்படின்னு பண்றவங்க பண்ணிக்கலாம், அதுல பொருள் செலவு செய்யறது அவங்களுடைய விருப்பம். ஆனா பொருள் செலவு எனக்கு செய்ய வேணாம் அப்படின்றவங்களுக்கு கட்டாயமா எளிய முறையில நம்ம செய்யலாம் அப்படிங்கறதான். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல நிறைய மறுசுழற்சி செய்யறதுக்கான பொருட்களே நிறைய இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப க்ரோ பேக்னு ஒண்ணு நம்ம சூழல் ரீதியா பார்த்தாலுமே வந்து க்ரோ பேக் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இல்ல 5 வருஷம் நல்லா உழைக்கக்கூடிய ஒரு க்ரோ பேக் 5 வருஷம் இருக்குன்னா அதுக்கப்புறம் அது எங்க போகும், அதுக்கப்புறம் மண்ணுக்கு தான் போகும். நம்ம சொல்ற அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்னு நம்ம ஒரு தனி மனிதனுடைய நம்ம சூழலுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேடு விளைவிக்கிறோம், நம்ம எவ்வளவு குப்பையை சேர்க்கிறோம் அப்படிங்கறத நம்ம தான் அந்த குப்பையை கான்ட்ரிபியூட் பண்றோம். ஒரு 20 க்ரோ பேக் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறமா குப்பைக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அப்ப அதை புதுசா வாங்கி குப்பைக்கு நம்ம அனுப்புறதுக்கு பதிலா வீட்டில் இப்போ இருக்கிற நிறைய மறுசுழற்சி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு பழைய வாளியா இருக்கட்டும், பெரிய பேசின் இருக்கும், ஒரு சின்ன கீரல் தான் அதில் விழுந்திருக்கும், இல்லை நிறைய இப்போ நம்ம எங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா யாராவது எதிர் வீட்டில இருந்து ஒரு கபோர்டு ஏதோ ஒரு மர ஒரு ஒரு பியூரோ மாதிரி ரொம்ப பழைய இதை வந்து கீழே போட்டிருப்பாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள், பழைய வாட்டர் கேனு, அந்த பழைய வாட்டர் கேன் நான் சொல்றது அந்த 10 லிட்டர் 20 லிட்டர் கேன் கடைகளில் கிடைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களே நீங்கள் கட்டாயமாக செய்ய முடியும். இல்லை மண் தொட்டிகள் நல்ல ஆப்ஷன் எனக்கு

0: படம் எப்பயுமே. ஏன்னா நம்ம எப்பயுமே அந்த க்ரோ பேக்ல மண் தொட்டிகள் எல்லாமே வச்சு நம்ம நீங்க பார்க்கும்போது மண் தொட்டிகள்ல இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று தெரியும். இப்போ மண் தொட்டியில நீங்க ஒரு புதினா கீரையை வச்சுட்டு பக்கத்துல வந்து வேற ஒரு பிளாஸ்டிக், ஒரு கருப்பு கலர்ல இப்ப பிளாஸ்டிக் தொட்டி கிடைக்கும், இல்லைன்னா வந்து சிமெண்ட் தொட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல வச்சிங்கன்னா அது இந்த வெயில்ல வந்து நல்ல வெயில்ல அந்த மண்ணுல வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் 5:30 ஊற்றும் போது அந்த மண்ணில் ஒரு சின்ன ஒரு ஈரம் இருக்க மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மிஸ் ஆகும். அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பக்கம் நீங்கள் வந்து அந்த மண்பாண்டங்கள் செய்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து உதவி செய்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் நீங்களுமே வந்து 4 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ அந்த தொட்டி வந்து உடையும் போது நீங்கள் குப்பைக்கு அனுப்புறது வந்து மண்ணை தான் அனுப்புறீங்க. ஒரு க்ரோ பேக் தயாரிக்கிறதுக்கான அந்த எலக்ட்ரிசிட்டி பவர், அந்த கெமிக்கல், அந்த பிளாஸ்டிக்கு, இது எல்லாம் சேர்ந்து வர்ற ஒரு க்ரோ பேக்கை வந்து நான் 4 வருடங்கள் உபயோகப்படுத்திட்டு மண்ணுக்கு அனுப்புறேன் அப்படின்ற அந்த குற்ற உணர்வும் இருக்காது. அப்போ அடிப்படையில் நம்ம மறுசுழற்சி செய்யக்கூடிய வீட்டில் ஏதாவது பொருட்கள் இருக்கா, இல்லை இந்த மாதிரியான மண் தொட்டிகள் இருக்கா அப்படிங்கிறதுல நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு 5 தொட்டிகள் 10 தொட்டிகளை வச்சு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய அனுபவமே உங்களை எடுத்துகிட்டு போயிடும்.
1: இப்போ மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னும் போது நம்ம அருகில் இருக்கிற, அதுவும் முக்கியமாக மறுசுழற்சி செய்யக்கூடிய இந்த பொருட்களை உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. இப்போ மாடி தோட்டத்தில் நம்ம வந்து ஒரு தொட்டி மண் தொட்டி இந்த மாதிரி வைக்கிறோம், அதே மாதிரி மறுசுழற்சி வகையில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்றது. சில சமயம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம மண்ணை அதிகமாக பயன்படுத்தும் போது அது வந்து வெயிட்டு நம்ம மாடியில் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. அதுக்கு மாற்றுதலாக நீங்கள் காயர் பித்து இப்போ வந்து அதிக அளவில் இந்த வேர்டு வந்து இந்த மாடி தோட்டத்தில் உபயோகப்படுது அப்படின்னே சொல்லலாம். இது எந்த வகையில் உண்மை, இது எந்த வகையில் சாத்தியம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு?
0: ஆமாம், சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காயர் பித்துக்கானது வெயிட்டை வந்து நம்ம டெரஸில் நிறையா வைக்க வேணான்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை சொல்கிறாங்க. நிச்சயமாக வீட்டுடைய அந்த ஸ்திரத்தன்மை, அது எந்த அளவுக்கு உறுதியோடு அந்த வீடு இருக்குது, இல்லை அடுக்குமாடி குடியிருப்புனா அதில் எவ்வளவு வெயிட் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சுட்டு நம்ம செய்யலான்றது. இப்போ நீங்கள் ஒரு 10 தொட்டிக்குள்ளே வச்சிங்கன்னா அதில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. அதில் நம்ம அப்படியே தொட்டிகளை நேரடியாக வச்சு அதில் நிறைய தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கீழே தண்ணியாக ஆகி அது வந்து அந்த மேலே அந்த சீலிங் வழியாக ஏதாவது லீக் ஆகுது, தண்ணீர் வந்து உள்ள வரப்போற மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னா அதுல வேணா ஒரு பாதிப்பு வரலாம். இல்ல நம்ம வந்து இரும்பு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அது மேல தொட்டிகளை வைக்கிறது அப்படின்றப்ப குறைஞ்சபட்சம் நம்ம பண்ணும்போது அதுல ஒரு பாதிப்பு இருக்காது. ஆனா இதே இது வந்து நீங்க 50 தொட்டிகள் வைக்கிறீங்க, இல்ல க்ரோ பேக்ஸ் வைக்கிறீங்க, இல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரிய சப்போர்ட்டா மரங்களுக்கு வைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கான மண்ணு நமக்கு தேவைப்படும். அப்படின்றப்ப கட்டாயமா வந்து அந்த பில்டிங்கோட எவ்வளவு வெயிட் அதை தாங்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தரம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டோ, இல்ல இப்ப வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட ஹவுஸ் ஓனர்ஸ் கிட்ட அதை கேட்டுக்கிட்டோ அந்த மாதிரியா நம்ம செய்யறது வந்து அது கரெக்டான ஒரு இதுதான். காயர் நீங்க வந்து அடிப்படையா அது அதோடைய வெயிட் மண்ணோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து அந்த நாருக்கான அந்த கணம் வந்து குறைவு தான். அப்படின்றப்ப அது ஒரு நல்ல ஆப்ஷனா, நாங்க அதை முயற்சி பண்ணது கிடையாது. ஆனா அதுல வந்து அதோட சேர்த்து கம்போஸ்ட் எல்லாம் சேர்த்து நமக்கு அதுல நல்லா காய்கறிகள் விளைவிச்சல் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அது வந்து பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கறதுதான். ஆனா இப்ப ஒருவேளை உங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு நர்சரியில நல்லா மண்ணு கிடைக்குது, இல்ல உங்களுக்கு வீட்டு பக்கத்திலேயே வந்து ஏதோ ஒரு வயல்லையோ ஒரு தோட்டத்திலையோ நீங்க மண்ணை எடுத்து உங்களால பண்ண முடியும் அப்படின்றப்ப இன்னொரு ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் இந்த காயருக்கு நீங்க போக வேணாம் அப்படிங்கறதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள், வீட்டுடைய பழைய கட்டடம் அது ரொம்ப வெயிட்ட வந்து நம்ம மாடியிலயோ இல்லைன்னா பால்கனிலயோ போட்டு திணிக்க முடியாது அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து நல்லபடியா உங்களுக்கு பலன் கொடுத்துச்சுன்னா கட்டாயமா பண்ணலாம்.
1: இப்ப மாடி தோட்டம் அமைக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு அப்படின் போது இப்ப ஒரு மாடி தோட்டத்துக்கான அந்த மாடி தொட்டி எப்படி தயார் பண்ணணும்?
0: இப்போ இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு அளவோ ஒரு ஃபார்முலாவோ கிடையாதுன்றது தான். என்னன்னா இப்போ ஒரு மண்ணில் வந்து இயற்கையாக நமக்கு வந்து கிடைக்கிற அந்த, இப்போ நீங்கள் நர்சரியில் வாங்குறீங்க அப்படின்னா மண்ணு நிறைய பேர் நகர்ப்புறங்களில் வந்து நமக்கு மண் கிடைக்கல அப்படிங்கிறதுனால யதார்த்தம் என்னன்னா பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் இல்லைன்னா யாராவது நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டாப் தள்ளியோ எங்கேயோ ஒரு விவசாய இடம் இருக்குதோ வயல் இருக்கோ எங்கேயோ உங்களுக்கு கிடைக்கிற இடத்துலருந்து நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. இப்போ நர்சரியில் கிடைக்கிற நிறையா இது வந்து அவங்களே உரங்களோட மிக்ஸ் பண்ணி ஒரு 20% அவங்க வந்து அந்த மாதிரியான ஆட்டு உரம் மாட்டு உரம் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு மூட்டையில் விற்கிறாங்க. அவங்க அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் மூட்டையில் மண்ணு விற்கும் போது அதுலேயே மிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு தொட்டியை மொதல் உங்களுக்கு விதை போடுறதுக்கோ இல்லை செடி நடுறதுக்கோ ரெடி பண்ணும்போது நீங்கள் அந்த மண்ணை அப்படியேவும் போடலாம், இல்லை அதில் வந்து நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் வந்து அதுக்கான உரங்கள் கிடைக்குது. இப்போ அது என்ன உரம்னாலும் சரி அதுக்கு உங்களுக்கு வந்து அந்த பேக்கெட்ஸில் கிடைக்கிற உரங்கள் ரெடிமேடாக அவைலபிளான உரங்களையும் நீங்கள் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து நீங்க எப்படி சொல்ற ஒரு தொட்டிக்கு வந்து ஒரு 90% மண்ணு ஒரு

0: 10% இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த உரங்கள், இப்ப சின்ன பாக்கெட்லாம் ஒரு கம்போஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்க வச்சிருக்கு. 5% நீங்க போட்டாலே ஒரு கை எடுத்து போடும் போதே அது வந்து உதிரியா அந்த மண்ணுல மிக்ஸ் பண்ணி கரெக்டா பண்ணலாம் அப்படின்றது அப்படி செய்யறாங்க. ஆனா நாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி உரங்கள் வந்து ரெடிமேடா வாங்கல. நம்ம அந்த உரங்கள் வந்து இப்ப நமக்கு பெரிய அளவுல இப்ப வீட்டுல நம்ம செய்யும் போது இயற்கை விவசாயம் செய்யற மாதிரியான பெரிய பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் எல்லாம் நம்மளால செய்ய முடியாது, நமக்கு நேரமும் இருக்காது. அப்ப நம்ம காய்கறி கழிவுகள், நம்மளுடைய அடுப்படியில கிடைக்கிற காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகளை வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து கம்போஸ்ட் வந்து தயாரிக்கலாம். அந்த கம்போஸ்டை வச்சு நம்ம வந்து நிச்சயமா நம்மளுடைய அந்த மண்ணில் மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நீங்க அப்படியே மெஷர் பண்ணி இவ்வளவுதான் பண்ணணும்ன்றது இல்லை. நாங்க வந்து ஒரு கை வந்து மண்ணோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி விதை போடுறதுக்கோ இல்லை செடி போடுறதுக்கோ நம்ம இது பண்ணிக்கலாம். முதல்ல அந்த கம்போஸ்ட் எப்படி பண்றதுன்ற அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடிப்படையில் அந்த மண்ணோட அதை மிக்ஸ் பண்ணிக்குவோம்.
1: இப்ப முக்கியமா இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மண்புழு உரம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து முதல்லாம் பார்த்தோன்னா மண்புழு உரமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாருக்குமே இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது முதன்மையா இந்த மண்புழு உரத்தை பத்தி தான் சொல்றாங்க.
2: இன்றைய மண்மணியம் நிகழ்ச்சியில் இதுவரை மாடித்தோட்டம் அமைப்பது குறித்த நேர்முகத்தில் பங்கேற்றார் GST மற்றும் கஸ்டம்ஸ் கூடுதல் ஆணையர் செரின் சோமிதரன் அவர்கள். உடன் உரையாடினார் RP பரிமலாதேவி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை இரவு 7:30 மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றா கேட்டுப்பார். என் பேர் சொல்லுமே.
1: வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் கொய்யாவில் அடர் நடவும் நீர் மேலாண்மையும் குறித்து அறிந்து கொள்ளலாம். வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் வளர்க்கப்படும் கொய்யாவானது மாம்பழம், வாழைப்பழம் மற்றும் சிட்ரஸ் பழங்களுக்கு பிறகு இது நான்காவது முக்கியமான பழமாகும். இந்தியா உலகின் மிகப்பெரிய கொய்யா உற்பத்தியாளராக 25 மில்லியன் மெட்ரிக் டன் கொய்யா அறுவடை செய்யப்பட்டு 45% பங்களிக்கிறது. உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் மிகப்பெரிய கொய்யா உற்பத்தியாளராக உள்ளது. தமிழகத்தில் கொய்யா சாகுபடியின் உச்சகட்ட பருவம் ஏப்ரல் முதல் மே வரையிலும் அக்டோபர் முதல் நவம்பர் வரையிலும் உள்ளது. கொய்யா ரகங்கள் தமிழகத்தில் அதிக மகசூல் லாபம் தரும் ரகங்களாக லக்னோ 49, சர்தார், அலகாபாத் சபேடா, நாட்டு கொய்யா, ஆப்பிள் கொய்யாவும், தாய் கொய்யா, அர்கா மிருதுலா போன்ற மேம்படுத்தப்பட்ட ரகங்களும் சாகுபடி செய்யப்படுகின்றன. கொய்யா அடர் நடவு முறை. நிலத்தில் 2-4 முறை உழுது 0.6 சென்டிமீட்டர் ஆழம் அகலம் என்ற அளவில் குழிகளை தோண்டி மேல் மண்ணுடன் 20 கிலோ தொழு உரம், 500 கிராம் சூப்பர் பாஸ்பேட் கொண்டு நிரப்ப வேண்டும். பருவமழை வரும்போது கன்றுகளை குழியின் நடுவே நட்டு மண்ணால் அணைக்க வேண்டும். அடர் நடவு முறை, கவாத்து, நுனி வளைப்பு, சொட்டு நீர் பாசன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது மூலம் தரமான அதிக மகசூல் பெறலாம். பதியன் மூலம் இனப்பெருக்கம் செய்வதால் பூமிக்கு மேலே மரம் செங்குத்தாக வளர்வதில்லை. எனவே ஒரு சரியான கட்டமைப்பு ஏற்படுத்த ஆரம்ப கட்டத்தில் தரைமட்டத்திலிருந்து 1 மீட்டர் உயரம் வரை கிளைகள் விரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பின்னர் 3 அல்லது 4 கிளைகள் மட்டும் சரியான இடைவெளியில் அனுமதிக்கலாம். மரம் உறுதியாக மண்ணில் நிற்கும் வரை 1 மீட்டர் உயரம் கொண்ட குச்சிகளை செடிகளின் அருகில் நட்டு சேர்த்து கட்டினால் காற்றில் ஒடிந்து விழாமல் பாதுகாக்கலாம். செடிகளின் அடிப்பாகத்தில் அவ்வப்போது தோன்றும் கிளைகளை நீக்கிவிட வேண்டும். அடர் நடவு முறையில் 2.5 மீட்டர் இடைவெளியில் கொய்யா பதியனை நட்டு 1 முதல் 1.5 மீட்டர் வளர்ந்தவுடன் அதன் முனையை கிள்ளிவிட வேண்டும். இதிலிருந்து உண்டாகும் பக்க கிளைகளில் எதிரெதிர் பக்கமாக 2 அல்லது 3 கிளைகளை மட்டும் வளர அனுமதித்து மற்ற பக்க கிளைகளை நீக்கிவிட வேண்டும். அதன் பின்பு அனுமதித்த பக்க கிளைகள் 1 முதல் 2 அடி வரை வளர்ந்தவுடன் 2 முதல் 3 பக்க கிளைகளை அனுமதித்து அதிலிருந்து வரும் காய்கள் கனிகளை அறுவடை செய்யலாம். கொய்யாவில் பூக்கள் அதிக அளவு தோன்ற செப்டம்பர், அக்டோபர், பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் கவாத்து செய்ய வேண்டும். 10 முதல் 15 வயது மரங்களில் கிளைகள் ஓங்கி உயரமாக வளர்ந்து உற்பத்தியை குறைத்துவிடும். இக்கிளைகளை வளைத்து அவற்றின் நுனி பாகத்தை மண்ணுக்குள் 1 அடி ஆழத்தில் பதித்து அதன் மேல் கல் வைக்கலாம். இதன் மூலம் கிளைகளின் கணுக்களில் உள்ள மொட்டுக்கள் தூண்டப்பட்டு பூக்கள் அதிக அளவில் தோன்றி அதிக தரமான கனிகளை கொடுக்கும். வயதான உற்பத்தி திறன் இழந்த மரங்களை தரைமட்டத்திலிருந்து 30 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டிவிட்டால் அதிலிருந்து தலைத்து வரும் புதிய கிளைகளில் பூக்கள் தோன்றி காய்கள் பிடிக்கும். கொய்யாவிற்கான நீர் மற்றும் உர மேலாண்மை பற்றி அறிந்து கொள்ளலாம். கொய்யா இளஞ்செடிகளுக்கு தொடக்க நிலையில் ஆண்டுக்கு 8 முதல் 10 முறை நீர்ப்பாசனம் தர வேண்டும். முழு மரங்களுக்கு மே ஜூலை மாதத்தில் வாராந்திர இடைவெளியில் நீர்ப்பாய்ச்ச வேண்டும். சொட்டு நீர் பாசனம் மூலம் 60% தண்ணீர் சேமிப்பதுடன் பழத்தின் எடை மற்றும் அளவு கணிசமாக அதிகரிக்கும். ஆண்டுதோறும் ஒரு மரத்திற்கு தலா 50 கிலோ தொழு உரம், 1 கிலோ அளவு NPK சத்துக்களை இட வேண்டும். காய்ப்பு திறனை அதிகரிக்க மார்ச் அக்டோபர் மாதங்களில் இழை வழியாக உரமாக 1% யூரியா, 0.5% துத்தநாக சல்பேட் கலவையை மரங்களின் மீது தெளிக்க வேண்டும். தழை, மணி மற்றும் சாமல் சத்துக்களை தரும் உரங்களை ஆண்டுக்கு 2 முறை ஜூன், ஜூலை மற்றும் ஜனவரி, பிப்ரவரியில் மரத்தின் வேர்பகுதியில் இட வேண்டும். நுண்ணூட்ட சத்து குறைபாடுகளை அறிந்து கொள்ள, பல்வேறு நுண்ணூட்ட சத்து குறைபாடுகள் கொய்யாவில் காணப்படுகின்றன. துத்தநாக சத்து குறைபாட்டினால் நரம்புகளுக்கிடையே மஞ்சள் நிறமாதல், இலைகள் சிறுத்தல், கணுக்களிடையே இடைவெளி குறைந்தும் செடிகள் குத்துச்செடிகள் போல தோற்றம் தருதல் போன்ற அறிகுறிகள் உண்டாகும். வடிகால் வசதியற்ற நிலங்களில் இக்குறைபாடு காணப்படும். இவற்றை தவிர்க்க 500 கிராம் துத்தநாக சல்பேட், 350 கிராம் சுண்ணாம்பு இரண்டையும் 75 லிட்டர் நீரில் கரைத்து

மரங்களின் மேல் இரண்டு முறை 15 முதல் 30 நாட்கள் இடைவெளியில் தெளித்து குறைபாட்டினை தவிர்க்கலாம். துத்தநாகம் தவிர மக்னீசியம், மாங்கனீஸ், தாமிரம், இரும்புச்சத்து குறைபாடும் சில நேரங்களில் காணப்படுவது உண்டு. இதன் அறிகுறிகளாக இலைகள் வெளிரி ஓரங்கள் தீந்தும் இலைகள் சிறுத்தும் காணப்படும். இதனை நிவர்த்தி செய்ய 25% துத்தநாக சல்பேட், மக்னீசியம் சல்பேட், மாங்கனீஸ் சல்பேட், 12.5 கிராம் காப்பர் சல்பேட், ஃபெரஸ் சல்பேட் ஆகியவற்றை 5 லிட்டர் நீரில் கரைக்க வேண்டும். இக்கரைசலை இலைகளின் மேல் புதிய தளிர்கள் தோன்றும் சமயத்தில் ஒரு தடவையும், அதைத் தொடர்ந்து 1 மாதம் கழித்து 1 முறையும், பூக்கும் தருணத்தில் 1 முறையும், காய்பிடிக்கும் தருணத்தில் 1 முறையுமாக தெளித்து கட்டுப்படுத்தலாம். போரான் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினால் வளர்ச்சி குன்றி பழங்களின் அளவு சிறுத்துவிடும். மேலும் பழங்களில் வெடிப்பு தோன்றி பழத்தின் தரத்தையே குறைத்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 0.5% போராக்ஸ் 1 லிட்டர் தண்ணீரில் 3 கிராம் போராக்ஸ் மருந்தை கரைத்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். கொய்யா மரத்தை மேம்படுத்தும் நுட்பங்களை பயன்படுத்தி லாபம் பெறலாம். பூக்கள் பூப்பதற்கு முன் போரிக் அமிலம் 0.1 மற்றும் ஜிங்க் சல்ஃபேட் போன்ற கலவைகளை இலை வழியாக தெளிப்பதன் மூலம் பழத்தின் அளவு மகசூலை அதிகரிக்க முடியும். காப்பர் சல்ஃபேட் 0.2 முதல் 0.4 வரை தெளிப்பதன் மூலம் தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் மகசூலை அதிகரிக்கலாம். இவ்வாறு விருதுநகர் வேளாண் துறை உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண்மை அலுவலர் தெரிவிக்கின்றார். வேளாண் பழமொழி சிந்தனை. எறும்பு ஏரில் பெரும் புயல், எறும்பு ஏரில் பெரும் புயல், இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் பிறந்த இளங்கன்றுகளை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க சீம்பால் இயற்கை அளித்த வரப்பிரசாதம் ஆகும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மனுமணியும் நிகழ்ச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சித் திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கை எட்ட இயலும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தனிநபர் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய்

உதவியும் அறிவித்துள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநருடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தாவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. ஆட்சி அதிகாரத்தை தாவேக்காவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தாவேக்காவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைப்பாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தாவேக்காவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். ஆசிய தொடர் ஓட்டு சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் கலப்பு குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ, சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவகுமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கத்தை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியை நியூஸ் அண்ட் ஏர் செயலியில் கேட்டுட்ருக்கீங்க. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரையிசை பாடல்களை கேட்டு மகிழுங்க.

your lies. I see right now, only you and I.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டுட்ருக்கீங்க. மதுரை தென்றல், மதுரை தென்றல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: Cup defeating host New Zealand 2-0 in final. And in cricket, India led the Tri-Nation A series beating host Sri Lanka by 66 runs in the final. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இனி இடம்பெறுவது மதுரை தென்றல் திரை இசை நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்திர குரல்களில் ஒரு தாயின் சபதம்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி அக்னிபுத்திர பிஸ்மில் அகில பாரத நாடகம். ஹிந்தி மூலம் வினோத்குமார். தமிழாக்கம் TS கோபால். நாடகத்தில் பங்கேற்போர் பிஸ்மிலாக SM முத்துகிருஷ்ணன், பிஸ்மிலின் அம்மாவாக கீதாமணி, அஷ்வாக்காக LNG ரவிசங்கர், சசீந்திரநாத்தாக வேலு ஹரிஹரன், யதுகோபால் முகர்ஜியாக கவிஞர் மூரா, யோகேஷ் சந்திர சாட்டர்ஜியாக யு அண்ணாதுரை, சச்சீந்திரநாத்தாக ஜான் பாக்கிய செல்வம் மற்றும் நிலையத்தார் ஆனந்த், அமிர்தராஜ், விஜயகுமார், செந்தில் முருகன் ஆகியோர். ஒளிப்பதிவு ஈ வள்ளி. அமைப்பில் உதவி SM முத்துகிருஷ்ணன். அமைப்பு வேலு ஹரிஹரன். இதோ அக்னிபுத்திர பிஸ்மில் அகில பாரத நாடகம்.
2: December 19. நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்தவர்களில் புகழ்பெற்ற புரட்சியாளர் பண்டிட் ராம்பிரசாத் பிஸ்மில்லின் நினைவு நாள். நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்பவர்களில் பண்டிட் ராம்பிரசாத் பிஸ்மில்லும் ஒருவர். அவர் இல்லாமல் இந்திய சுதந்திரத்தின் வரலாறு முழுமை பெறாது. புரட்சியின் ரத்தம் தோய்ந்த வரலாற்றில் பிஸ்மில் ஒளிரும் செந்தாமரை போன்றவர். அதன் ஒளி இன்றும் நாட்டின் உயிர் துடிப்பில் புதிய வலிமையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இவர் 1897 June 11 உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜகான்பூர் நகரத்தில் உள்ள ஒரு பக்தியுள்ள சத்திரிய குடும்பத்தில் பிறந்தார். அப்பா திரு முரளிதர் மற்றும் தாய் திருமதி மூலமதி அதீத பக்திக்கு பெயர் பெற்றவர்கள். அப்பா முரளிதரை அனைவரும் பண்டிட்ஜி என்று அழைத்து வந்தார்கள். இதன் காரணமாகத்தான் ராம்பிரசாத் பிஸ்மில்லையும் மக்கள் பண்டிட்ஜி என்ற பெயரால் அழைக்க தொடங்கினர். அகில பாரத நாடகத்தில் இன்று பிஸ்மில் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். அவருடைய வாழ்க்கையின் சில சம்பவங்களை மையமாக கொண்டதே ஏக்தா பிஸ்மில் என்ற இந்த நாடகம்.
3: இன்குலாப் ஜிந்தாபாத்,
4: இன்குலாப் ஜிந்தாபாத்,
3: இன்குலாப் ஜிந்தாபாத்,
4: இன்குலாப் ஜிந்தாபாத்,
3: இன்குலாப்

0: புரட்சி தோள்களில் பட்ட குண்டுகள் ஒரு புதிய மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. இது போன்ற அழைப்புகள் மற்றும் ஆரவாரங்களால் வரலாறே நடுநடுங்கி விடுகிறது. சிம்மாசனம் நடுங்க தொடங்குகிறது. அதிகாரத்தின் போதையில் மூழ்கிய பெருமிதம் அடிபட்ட பாம்பு போல புழுதியில் புரளத் தொடங்குகிறது. பூமி புரள்கிறது. அநீதியின் கால்கள் தடுமாறுகிறது. ஆனால் இத்தகைய சூழ்நிலையிலும் புரட்சியின் அக்னிபுத்திரன் தங்கள் வழிகளை மாற்றுவதில்லை. அவர்கள் தன் லட்சியத்தை அடைய ஒவ்வொரு ஆபத்தையும் ஒரு புதிய வழியில் எதிர்கொள்கிறார்கள். அவர்களின் தியாகத்தால் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குகிறார்கள். நாட்டின் கலாச்சாரத்திற்கும் துணிச்சலுக்கும் பங்களிக்கிறார்கள்.
1: ஒரு முறை வரும் மரணத்தைக் கண்டு பயம் ஏன்? இறப்பை விளையாட்டாக புரிந்து கொண்டால் மரணம் ஏன்? நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாடு எப்போதும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கட்டும்.
2: எதுவும் நடக்கவில்லையா? நம் வேதனை உங்களுக்கு புரியவா போகிறது? எதுவுமே நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அப்பா, எங்கள் வழியை புரிந்து கொள்ளது. என் நடவடிக்கைகள் நன்றாக இல்லை என்று அவர் கூறுகிறார். நான் அரசுக்கு எதிராக எழுதுகிறேன். அதற்கு எதிரான செயல்களை ரகசியமாக செய்து வருகிறேன். காவல்துறையினர் என்னாலும் என்னை சிறைப்பிடிக்கும் நோக்கத்தோடு வாசலில் நின்று கொண்டுதான் இருப்பார்கள். நான் திருந்தட்டுமா அல்லது வீட்டை விட்டு வெளியேறட்டுமா? என் பதிலை எதிர்பார்க்காமல் அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். ஆனால் உங்களுக்கு என்ன? நான் வீட்டில் இல்லாவிட்டால் அம்மாவின் நிலை என்னவாகும் என்று தெரியுமா?
3: டே ராம் பிரசாத், என்னவாயிற்று உனக்கு? திருமணம் செய்து கொண்டு குழப்பத்தோடு இல்லாமல் நிம்மதியாக இந்த வீடு என்ற கோவிலில் இருக்கிறாயல்லவா? தேசபக்தி எல்லாவித பிரச்சனைகளையும் வழிகளையும் கொண்டு வருகிறது. அதை தேர்ந்தெடுக்கும் நபருக்கு இந்த தொல்லைகள் மற்றும் வழிகள் அனைத்தும் ஆறுதலாகவும் எளிதாகவும் மாறுகிறது. ராம் பிரசாத், நம்முடைய லட்சியத்தின் மீது உற்சாகமாக இருக்க வேண்டும்.
2: நீங்கள் சொல்வது சரிதான் அம்மா. நான் உற்சாகமாக இருக்கிறேன். அதனால்தான் நான் இங்கே இருக்கிறேன். இந்த நாட்டின் மண்ணின் மீது உள்ள பாசத்தினால் நான் இவ்வளவையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அதை தாங்க தயாராகவும் இருக்கிறேன்.
3: விதி தானே உன்னை தேர்ந்தெடுத்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நெருப்பை உமிழ்ந்து கொண்டே புத்தகங்களை எழுதி அச்சடிக்க தொடங்கியிருந்தாய். புத்தகங்களின் விற்பனையினால் கிடைத்த பணத்தில் அணுகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் வாங்க தொடங்கிவிட்டாய்.
2: என்ன செய்வது? எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து பாரதத்தின் மீது இருண்ட நோக்கத்துடன் வெள்ளைக்காரனின் ஆட்சியை பார்த்திருக்கிறேன். பசியுடன் இருக்க முடியும், ஆனால் ஆயுதம் இல்லாமல் வெள்ளைக்காரர்களோடு சண்டையிட முடியாது. இரும்பை இரும்பால் தான் அறுக்க முடியும். வெடிகுண்டுகள் மற்றும் துப்பாக்கி சூட்டால் தான் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடியும்.
3: மிதவாதிகளான பிற தலைவர்கள் மறுத்தாலும் லக்னோவின் மாநாட்டில் லோக்மானிய திலக் இரவோடு இரவாக ஊர்வலம் நடத்திய போது அவர் இளைஞர்களிடையே பிரபலமாகிவிட்டார்.
2: ஆமாம், ஆங்கிலேயர்களின் கண்களுக்கு அது உறுத்தலாகிவிட்டதம்மா.
3: இதெல்லாம் இருக்கட்டும். தற்போது பண்டிட் முரளிதரின் மகன் ராம் பிரசாத் ஒரு புரட்சிக்காரன் என்பதும் ஆங்கிலேயர்களை உயிரோடு புதைக்க கங்கணம் கட்டி தருவதும் அவர்களுக்கு தெரியாது.
2: ஆமாம், உண்மை. ஆங்கிலேயர்களின் நெஞ்சில் உதைத்து பாரதத்தில் விளையும் ஒரு தானியத்தை கூட சாப்பிட விட மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். உண்மையை சொன்னீர்கள் அம்மா. விதியானது ஒரு சிறப்பான நோக்கத்தோடு தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது.
3: சரி ராம் பிரசாத், அடுத்து என்ன? உன் தாய்நாட்டு பற்றின அமைப்பு எப்படி இயங்கும்? இப்போது அந்த அமைப்பை உருவாக்க நாம் பணத்தையும் புதிய கூட்டாளிகளையும் திரட்ட வேண்டும்.
2: ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது அம்மா.
3: என்ன தீர்வு அது ராம் பிரசாத்?
2: கொள்ளையடிப்பது. அது ஒன்று மட்டும்தான் தீர்வு.
0: இன்றைய சமீபத்திய செய்திகள். மேன்புரியில் மூன்றாவது கொள்ளை. காவல்துறையினர் மேன்புரியில் கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். கொள்ளையில் முக்கிய பங்காற்றிய கேந்தாலால் தீக்ஷித் சிக்கினார். டெல்லி மற்றும் ஆக்ராவில் நடக்க இருந்த கொள்ளைக்காக திட்டமிட்டவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். இரண்டு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி சூடு தொடங்கியது. பலர் கொல்லப்பட்டனர். இதில் சிறைப்பிடிக்கப்பட்ட கேந்தாலால் தீக்ஷித் சிறையில் இருந்து கைவிலங்கோடு தப்பி ஓட்டம். தகவல் கொடுப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும்.
4: மைன்புரி சம்பவத்தின் கதை தனித்துவமானது மற்றும் ஊக்கமளிக்கிறது.

0: தீக்ஷித்ஜி மற்றும் அவரது கூட்டாளிகள் இன்னும் பிடிபடவில்லை. அவர்களில் நம் பிஸ்மிலும் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
1: யாருக்கு தெரியும்? இப்போதெல்லாம் இந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை. பிரிட்டிஷ் உளவாளிகள் மூளை முடுக்கில் பரவி இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு இப்போது பழக்கமாகிவிட்டது.
2: நீங்கள் ஷாஜகான்பூருக்கு திரும்பியதற்கு கடவுளுக்கு நன்றி ராம் பிரசாத்.
3: மெயின்புரி சதியில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு பொது மன்னிப்பு அறிவித்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இல்லையென்றால் ஆங்கிலேயர்களின் துப்பாக்கிச் சூட்டிற்கு ஆளாகியதாக இங்கு செய்து வந்திருக்கும்.
1: பிஸ்மில், நீங்கள் தியாகி என்று நாங்கள் நினைத்தோம்.
4: யோகேஷ், உனக்கும் சசீந்திரனுக்கும் பின்னால் போலீஸ் துரத்தி கொண்டு இருப்பது போல இங்கும் அப்படியே நடக்கிறது. தியாகியாக மாறுவதில் எந்த குறையும் வைக்கவில்லை. வீரர்களின் கண்ணில் மண்ணை தூவி மெயின்புரி சிறையிலிருந்து கேந்தலால்ஜி தப்பியதால் பிரிட்டிஷ் காவல்துறை கோபமடைந்துள்ளனர். எங்கள் சந்திப்பு நடந்து கொண்டிருந்தது. போலீஸ் அங்கு வந்துவிட்டது. யமுனையில் குதித்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை.
3: கேந்தலால்ஜி எங்கே இருந்தார்? இத்தனை நாள் என்ன செய்தார்?
4: நதிக்கரையில் உள்ள கிகார் காடுகளில் மாத கணக்கில் தங்கி புத்தகங்களையும் கவிதைகளையும் எழுதினார்.
3: நிறைய சிரமப்பட்டிருப்பார். எதுவும் நடந்திருக்கலாம். இப்போது ஆங்கிலேயர்களுக்கு உங்களை ராம் பிரசாத் என்று தெரியாது. இப்போது கவனமாக இருங்கள்.
1: இப்போது நம் கவிஞர் புரட்சியாளர் ராம் பிரசாத் பிஸ்மிலை மிகவும் மென்மையாக கருத வேண்டாம். கடற்கரை மணலில் வரையப்பட்ட கோடுகள் அலைகள் வந்து அவற்றை அழிக்க இயலாது.
4: இந்த பேச்சையெல்லாம் விட்டுவிடுங்கள். அடுத்து என்ன செய்வது என்பதுதான் முக்கியம். காந்திஜி ஒரு பொது தலைவர் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார் என்பதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்க அகமதாபாத் சென்றபோது என்ன நாடகம் நடந்தது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும்.
2: இப்போது புரட்சியின் ஜோதி உங்கள் கைகளில் இருக்கிறது. நாங்கள் மீண்டும் கல்கத்தாவுக்கு திரும்புகிறோம். சுதந்திரம் கிடைக்கும் வரை நாட்டின் விடுதலைக்கான போராட்டம் நிறுத்தப்படக்கூடாது. யதுகோபால் முகர்ஜி முடிவெடுத்தபடி சங்கத்தின் அரசியலமைப்பு தயாரானது. 1923 செப்டம்பரில் டெல்லியில் நடந்த இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் சிறப்பு அமர்வுக்கு பிறகு கான்பூரில் நடந்த இந்த கூட்டத்தில் நம் இளம் நண்பர்கள் அனைவரும் அதிருப்தியில் மூழ்கினார்கள். இன்று கான்பூர் கூட்டத்தில் எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கை என்று முடிவு செய்ய வேண்டும். ஊக்கத்திற்கு பஞ்சமில்லை. பற்றாக்குறை என்றால் அது பணமே.
4: என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது.
2: என்ன திட்டம் சொல்லுங்கள்.
1: விருந்துக்கு பணம் சேகரிக்க பம்ரவழியில் 1924 ஆண்டு December 25 அன்று பிஸ்மில் தலைமையில் ஒரு கொள்ளை நடத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்மில்லா சாஹேப்.
4: கூறுங்கள்.
5: நான் அஸ்வாகுல்லா கான் வார்சி.
4: சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்தீர்கள்?
5: நான் ரியாசத்துல்லாவின் தம்பி.
4: ரியாசத்துல்லா கார்.
5: ஆம் பிஸ்மில் சாஹிப், அவர் உங்களோடு நடுநிலைப் பள்ளியில் படித்தார்.
4: அமருங்கள்.
5: நன்றி.
4: இங்கு எப்படி வர நேரிட்டது?
5: பிஸ்மில் சாஹிப், நான் மைன்புர் சூழ்ச்சியை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன். புரட்சியாளர்களின் குருவான கேந்தலால் தீக்ஷித்தை சிறையில் இருந்து தப்பிக்க நீங்களும் உங்கள் தோழர்களும் சேர்ந்து ஒரு வெற்றிகரமான திட்டத்தை செய்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். முழு கதையையும் கேட்பது வேடிக்கையாக இருந்தது பிஸ்மில் சாஹிப்.
4: சகோதரரே, பாருங்கள், கவிதைகள் மட்டும்தான் எழுதுகிறேன். அரசாங்கத்துக்கு ஏதோ தவறான புரிதல் இருக்கும் என தோன்றுகிறது. சிலர் தவறான தகவல் கொடுத்திருக்கலாம்.
5: உங்கள் கவிதைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். நானும் நாட்டுக்காக மனதார ஏதாவது செய்ய விரும்புகிறேன்.
4: அவசியம் செய்யுங்கள், அது ஒரு நல்ல விஷயம்.
5: அல்லாஹ்வுக்கு நன்றி. பிஸ்மில் ஐயாவை பார்த்து விட்டேன். ஆனால் அவரது குரலில் முன்பு போல உயிர்ப்பு இல்லையே. அவரும் அப்படி என்ன செய்வார்? இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் பலத்த அவநம்பிக்கை உள்ளது. எங்களை பணியில் சேர்ப்பதாலோ அல்லது தகவலாளிகளாக்கியோ பிரிட்டிஷ் அரசு முஸ்லீம்களை தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறது. என்ன செய்வது? இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் பிளவை உருவாக்கி புரட்சியின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறது.

0: இந்த பிஸ்மில் ஐயாவின் மனதை வெல்வதோடு நாட்டை விடுவிக்கவும் போராட வேண்டும்.
1: சத்தியமாக சொல்கிறேன், பிஸ்மில், அஸ்வாக் இருவருக்குமான ஒரு வருட நட்பில் இவர்கள் இருவருக்குள்ளும் உள்ள நட்பு அபரிதமானது.
2: பிஸ்மிலும் அஸ்வாக்கும் ஒரே தாயின் இரட்டை பிள்ளைகள் போல தெரிகிறது நண்பா.
1: ஆமாம், இருவருமே நண்பர்களாகிவிட்டதால் நம் கட்சியின் பலமும் ஆதிக்கமும் அதிகரித்து விட்டது. இனி ஆங்கிலேயர்களுக்கு அச்சமும் மேலோங்கிவிட்டது.
2: நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள். தேசபக்திக்கு எந்த மதமும் சமூகமும் தெரியாது என்பது இவர்களை பார்க்கும் போது நிரூபணமாகிறது. பிஸ்மிலை போல அஸ்வாக்கும் நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்வதற்கு உறுதி எடுத்து இருக்கிறார்.
1: இறுதியாக ஓர் உறுதியான ஆரிய சமாஜ்வாதிக்கு ஒரு உண்மையான முஸ்லிமுடன் நட்பு கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நாட்டுப்பற்றின் நெருப்பில் கொதிக்கும் இரண்டு ஜுவாலைகள் இணைந்து விட்டனர். இருவரின் லட்சியம் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்வது. நாட்டுக்காக இது நடக்க வேண்டியதுதான்.
2: சில நேரங்களில் இது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று நாம் பெரும்பாலும் நமது மதத்தையும் நம்பிக்கையும் முதன்மைப்படுத்தி மற்றும் புரட்சிக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளித்து இளைஞர்களின் சுதந்திரத்தின் புதிய குரலாக மாறிய பிஸ்மில் அஸ்வக்கின் ஜோடி இது.
1: ஆமாம், பிஸ்மில் ஐயா தனது பெரும்பாலான நேரத்தை ஆரிய சமாஜ் கோவிலில் செலவிட்டிருக்கிறார். நாட்டில் இந்து முஸ்லிம் மோதல் இருந்தபோது கூட அஸ்வாக் ஐயா கோவிலுக்கு செல்வதை தவிர்க்கவில்லை. அப்போது அஸ்வாக்கை அந்த ஊர் முஸ்லிம்கள் எல்லோரும் நாத்தியன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அஸ்வாக் ஐயா உண்மையான முஸ்லிம் தான், அதோடு உண்மையான தேசபக்தரும் கூட.
3: இன்று ஒரு விசேஷ நோக்கத்திற்காக இங்கு கூடியிருக்கிறோம் சகோதரா.
4: சச்சேந்திரநாத் பக்ஷி, தாக்கூர் ரோஷன் சிங், ராஜேந்திர லஹாரி, மன்மதநாத் குப்தா, முஹிந்திலால், கேசப் சந்திரா, ராமகிருஷ்ண கத்ரி, முராலிலால் சர்மா, பன்வாரிலால், அஸ்வக் பாய் மற்றும் அனைத்து நண்பர்களும் இந்திய சுதந்திரத்திற்காக இளமையை மட்டுமல்ல அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். நாடு, நம் எதிர்காலம், குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம். ஆனால் புரட்சி இயக்கம் எண்ணங்களால் அல்ல என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நமக்கு ஒருவேளை சாப்பாடு தான் உள்ளது. புரட்சிக்காரன் வயிற்றை எப்படி நிரப்புவது? பிறகு ஆயுதங்கள் தேவைப்படுகிறது, ஆயுதங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது.
0: ஆனால் சாதாரண மக்களின் வீடுகளில் கொள்ளையடிப்பதை நிறுத்த வேண்டும்.
3: இவர்கள்தான் அஸ்வாக் தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கிறார்கள்.
0: அப்படி இருந்தும் நாம் இப்படி செய்தால் சமூகத்தில் தவறான செய்தி சென்றடையும். நாம் பொதுமக்களை நம் பக்கம் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களை புறக்கணிக்க கூடாது. மக்களின் மனதில் புரட்சியாளர்களுக்காக இனம் புரியாத அனுதாபம் உள்ளது. அவர்கள் நம்மை போன்ற புரட்சிக்காரர்களுக்காக நேரடியாக உதவுவதில் தயங்குகிறார்கள். ஆசாத் அண்ணா, தயவு செய்து ஏதாவது சொல்லுங்கள்.
4: பிஸ்மில் ஐயா, நாம் ஏன் அரசாங்க கஜானாவை கொள்ளையடிக்க கூடாது?
5: அரசாங்க கருவூலமா? பண்டிட்ஜி என்ன பேசுகிறார்?
4: அந்த பணமும் நம்முடையதுதான், நம் நாட்டின் பணம். ஆங்கிலேயர்கள் நம்மிடமிருந்து கொள்ளையடித்து நம்மையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.
6: நன்றாக சொன்னீர்கள், இது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் திட்டம் உறுதியானதாக இருக்க வேண்டும்.
0: ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு இது ஒரு பகிரங்க எச்சரிக்கையாக இருக்கும். ராஜேந்திர அண்ணா, நம்மை ஆங்கிலேயர்கள் தீவிரமாக பின்தொடர்வார்கள். அத்தகைய தாக்கத்தை தாங்கும் அளவுக்கு நாமும் நம் கட்சியும் வலுவாக இல்லை.
3: எது எப்படி இருந்தாலும் அஸ்வாக், அவர் யார்? நம்மை விட்டுவிட போகிறார்களா? அஸ்வாக், நாம் இப்போது கூட அவர்களின் கண்களுக்கு உறுத்தலாக தான் இருக்கிறோம்.
0: நீங்கள் சொல்வது சரிதான் ஐயா. திட்டம் நன்றாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்மிடம் தைரியத்திற்கு பஞ்சமில்லை, இல்லையா ஆசாத் ஐயா?
4: சரியாக சொன்னீர்கள், நீங்கள் சொல்வது சரிதான். ரிவால்வரை பயன்படுத்த நமக்கு வாய்ப்பு தேவை, அவ்வளவுதான்.
3: என்னுடைய மனதில் ஒரு திட்டம் உள்ளது.
4: என்னது?
3: அதாவது லக்னோ சஹாரன்பூர் டவுன் பயணிகள் ரயிலை கொள்ளையடிப்போம்.
4: லக்னோ சஹாரன்பூர் டவுன் பயணிகள் ரயிலையா? அதுவும் முழு ரயிலையுமா?
3: இல்லை, இன்ஜினுக்கு பின்னால் உள்ள ரயில் பெட்டியில் ஒரு இரும்பு பெட்டி, அதில் பெரிய பூட்டு உள்ளது. அதில் தான் அரசாங்க மூலதனம் உள்ளது.
6: இதை எப்படி செய்வது? ரயிலில் தான்.

0: சத்தம் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
1: நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன். சொல்ல போனால் ஆங்கிலேயர்களிடம் நாம் இப்படி ஒரு செயலை செய்ய முடியும் என்ற எதிர்பார்ப்பு இருக்காது. அதனால்தான் சுற்றிலும் ஒரே ஒரு ஓட்டுநர் தான் இருப்பார். டவுன் பயணிகள் ரயில் சஹரான்பூரிலிருந்து கிளம்புகிறது. நாம் அதை காக்கோரியில் கொள்ளையடிப்போம். 1925 ஆகஸ்ட் 9 இந்த நாளை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம்.
2: பாரத் மாதா கி
3: ஜெய்.
2: பாரத் மாதா கி
3: ஜெய்.
2: பாரத் மாதா கி
3: ஜெய்.
1: அஸ்வாக், இந்த பையை எடுத்துக்கொண்டு உடனே கிளம்பு. சீக்கிரம் கிளம்பு, கிளம்பு அஸ்வாக்.
4: இதோ இதோ இதோ நானும் கிளம்புகிறேன். ஆனால் நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்கள்.
1: சீக்கிரம் ஓடுங்கள்.
4: இதோ நானும் வருகிறேன். நீ போ. இப்போது அனைவரும் பார்க்க வேண்டும். புறம் தான் நான் கிளம்புகிறேன்.
5: காக்கோரியில் அரசு கருவூலம் சூறையாடப்பட்டது. கொள்ளையர்கள் தப்பி ஓட்டம்.
6: எவ்வளவு தைரியம்! அரசாங்கத்தின் கருவூலத்தை கொள்ளையடித்தது அரசாங்கத்திற்கே சவால் விட்டது போல் தெரிகிறது. யாரையும் விடக்கூடாது, தூக்கிலிடுவேன், அனைவரையும் கொன்று விடுவேன். ஐ கில் தம் ஆல்.
7: ஒரு மாதத்திற்குள் சந்திரசேகர் ஆஜாத் தவிர பிஸ்மில் மற்றும் அவரது அனைத்து புரட்சிகர கூட்டாளிகளும் ஒருவர் பின் ஒருவராக போலீசாரிடம் சிக்கிவிட்டார்கள். சிலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலருக்கு நீண்ட ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. பிஸ்மில், அஷ்பாக், தாக்கூர் ரோசன் சிங் மற்றும் ராஜேந்திர லாகிரி எல்லோருக்கும் தூக்கிலிடும் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது.
8: மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4 புரட்சியாளர்களும் வெவ்வேறு சிறைகளுக்கு அனுப்பப்பட்டனர். பிஸ்மில் கோரக்பூருக்கு அனுப்பப்பட்டார். அஸ்பாகுல்லா கான் பைசாபாத் சிறையில் அடைக்கப்பட்டார். ரோசன் சிங் அலகாபாத் நைனி சிறையில் அடைக்கப்பட்டார். ராஜேந்திரநாத் லாகிரி கவுடா சிறையில் அடைக்கப்பட்டார்.
4: பாரத் மாதா கி ஜெய்.
9: உனக்கு எவ்வளவு துமர் இருந்தா அவ்வளவு வேலை பண்ணிரு.
8: அஸ்வாக், பிஸ்மில்லும் அந்த இந்துக்களும் தங்களுக்கென்று ஒரு நாட்டை பெறுவார்கள். அது உங்களை பயன்படுத்திக் கொள்ளும்.
4: இதை இந்திய சுதந்திரம் என்று சொல்லுங்கள், இந்துக்களின் சுதந்திரம் என்று சொல்லாதீர்கள். உங்களுக்கு என்ன புரியும்? நீங்களோ ஆங்கிலேயர்களை புகழ்வதையே பெருமை என்று நினைக்கிறீர்கள். போங்கள், இங்கிருந்து உடனே கிளம்புங்கள்.
1: அம்மாவுக்கு கடிதம் எழுதுவோம். இந்த கடிதத்தின் வாயிலாக இங்கு உள்ள நிலைமையை அம்மாவுக்கும் தெரிவிப்போம். அம்மா, இன்று எனக்கு ஷாஜஹான்பூரின் ஒவ்வொரு தெருவும் நினைவிற்கு வருகிறது. அந்த டவுன்ஹால் ரோடு, அந்த ஆரிய சமாஜ் மந்திர், இங்குதான் தேசபக்தியின் முதல் பாடம் கற்றுக்கொண்டோம். எங்கள் சந்திப்புகள் இங்குதான் நடக்கும். அனைத்தையும் கடிதம் வாயிலாக நினைவு கூறுகிறேன். என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் நினைவு கூறுகிறேன். குறிப்பாக அஷ்பாக், தாக்கூர் மற்றும் ராஜேந்திர லாகிரி ஆகியோரின் பிறந்த இடம் ஷாஜஹான்பூர். ஆனால் எனக்கு மிகவும் உன் நினைவுகளே உள்ளன. உன் பாதங்களில் வீழ்ந்து பணிவிடை செய்து என் வாழ்க்கையை வெற்றியடை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை நிறைவேறாது போல் தோன்றுகிறது அம்மா. நான் விரைவில் தூக்கிலிடப்படுவேன் என்ற செய்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மகன் இந்திய அன்னையின் சேவையில் தியாகம் செய்து தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டான் என்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருங்கள். உங்களை நான் இதுவரை கலங்கப்படுத்தவில்லை. இது என்னுடைய கடைசி செய்தி. அடுத்த ஜென்மத்தில்

0: மீண்டும் சந்திப்போம் என்று நான் நம்புகிறேன். இப்படிக்கு உங்கள் பாசத்திற்குரிய மகன் ராம் பிரசாத் பிஸ்மில்.
1: ராம் பிரசாத், ராம் பிரசாத், உன்னை சந்திக்க உன் அம்மா வந்திருக்கிறார்கள்.
0: வாருங்கள் அம்மா. நீங்கள் ஏன் இங்கே?
2: ராம் பிரசாத், உன் கண்களில் கண்ணீரா? என் மகன் வீரன் என்று இருந்தேனடா. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சத்தியம் செய்வார்கள். உன்னுடைய பெயரை கேட்டாலே இந்த வெள்ளைக்கார அரசே நடுநடுங்கும். உன் கண்களில் கண்ணீரா? என் துணிச்சலான மகன் மரணத்திற்கு இவ்வளவு பயப்படுவான் என்று எனக்கு தெரியாது.
0: அம்மா, உங்களின் இந்த மகன் மரணத்திற்கு சிறிதும் பயப்படுவதில்லை அம்மா, சிறிதும் பயப்படவில்லை. இத்தகைய மரணம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் அம்மா. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு வாய்த்துள்ளது அம்மா. உங்கள் மகன் இந்த விஷயத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலி அம்மா, மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு தாய் நாட்டிற்காக தூக்கு மேடையில் ஏறும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த கண்ணீர் பயத்தின் காரணமாக அல்ல அம்மா. நான் என் கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவ விரும்புகிறேன் அம்மா, கழுவ விரும்புகிறேன்.
2: ராம், ஒருபொழுதும் நீ கண்ணீர் சிந்தக்கூடாது. எல்லோரும் பாருங்கள், என் செல்ல பிள்ளை நாட்டுக்காக சிரித்துக் கொண்டே தூக்கு கயிறை முத்தமிடுவான். நாட்டுக்காக சிரித்துக் கொண்டே தூக்கு கயிறை முத்தமிடுவான் என்று எல்லோரிடமும் சொல்லி
0: அம்மா, அம்மா,
2: சத்தியம் செய்றாம். ஒவ்வொரு பிறவியிலும் நீ என் வயிற்றில் பிறப்பாய். ஒவ்வொரு பிறவியிலும் உன் தாயாக நான் தானடா இருப்பேன். ஒவ்வொரு பிறவியிலும் நானே உன் தாயாக இருப்பேன் மகனே.
0: அம்மா, 19ஆம் தேதி என்ன நடக்க இருக்கிறதோ அதற்கு நான் தயாராகிவிட்டேன். இதெல்லாம் என்ன அம்மா? இது உடலில் ஏற்படும் ஒரு சிறு மாற்றம் மட்டும்தான் அம்மா. தாய் நாட்டிற்கு சேவை செய்ய என் ஆன்மா விரைவில் திரும்பும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் என் வணக்கங்களை சொல்லுங்கள் அம்மா, அனைவருக்கும் என் வணக்கங்களை சொல்லுங்கள். நான் இந்த உலகில் வாழ விரும்பவில்லை. எனக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் விருப்பம் இல்லை அம்மா, சொர்க்கத்திற்கும் செல்வதற்கு விருப்பம் இல்லை. இந்திய தாயே, எனக்கு ஒரு வரம் கொடு. நான் எப்போதும் இந்தியாவை பற்றி நினைத்து பைத்தியமாக இருப்பேன். கோடிக்கணக்கான துக்கங்கள் ஏற்பட்டாலும் நான் என் இனத்திற்காக சேவை செய்வேன் இந்திய தாயே. அம்மா, விடை கொடுங்கள் அம்மா. நான் மீண்டும் பிறப்பெடுப்பேனே, ஆனால் அது இந்தியாவில் தான் இருக்கும். அது இந்தியாவில் தான் இருக்கும். உன் வயிற்றில் பிறப்பெடுப்பே அம்மா. வாழ்க என் தாயகம், வாழ்க என் பாரதம்.

0: 1927 டிசம்பர் மாதம் 19 தேதி கோரக்பூர் சிறையில் பிஸ்மில் தூக்கிலிடப்பட்டார். அவர் நாட்டுக்காகவே வாழ்ந்தார். நாட்டுக்காகவே தன் உயிரையும் தியாகம் செய்து தன்னையே அர்ப்பணித்து விட்டார். தாய் நாடுதான் நமக்கு எல்லாமே. அவருடைய இந்த தியாகத்தை நாம் எப்போதும் நினைவில் வைத்து போற்றுவோம். வாழ்க பாரதம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அக்னிபுத்ர பிஸ்மில், அகில பாரத நாடகம். ஹிந்தி மூலம் வினோத்குமார், தமிழாக்கம் TS கோபால். நாடகத்தில் பங்கு பெற்றோர் பிஸ்மிலாக SM முத்துகிருஷ்ணன், பிஸ்மிலின் அம்மாவாக கீதாமணி, அஷ்வாக்காக

எல்என் ஜி ரவிசங்கர், சசீந்திரநாத்தாக வேலு ஹரிஹரன், யதுகோபால் முகர்ஜியாக கவிஞர் மூரா, யோகேஷ் சந்திர சாட்டர்ஜியாக யு அண்ணாதுரை, சச்சீந்திரநாத்தாக ஜான் பாக்கிய செல்வம் மற்றும் நிலையத்தார் ஆனந்த், அமிர்தராஜ், விஜயகுமார், செந்தில் முருகன் ஆகியோர். ஒளிப்பதிவு இ வள்ளி. அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அமைப்பு வேலு ஹரிஹரன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பா

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டுட்ருக்கீங்க நட்சத்திர கீதங்கள். நீங்கள் கேட்ட நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதற்கு முன்பாக நீங்கள் கேட்ட ஐசிசி 2026 மகளிர் T20 கிரிக்கெட் மேட்ச் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 5:45 மங்கள இசை மற்றும் அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல் 301, 6 செய்தி சுருக்கம், 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 அனைத்தானும் நிலவை கேட்க கால மேலாண்மை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். ஐந்துக்கு மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சுழல் சிந்தனை எழுதி வழங்குவார் ஜி முருகராஜ் அவர்கள். 7 அறிவம் 1000, 7:10 மதுர தண்டல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க. மன அழுத்தம் ஏன் சமாளிப்பது எப்படி, தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தர பாண்டியன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். மற்றும் அதனைத் தொடர்ந்து 7:35 மதத்தின்றால், 8 செய்தி சுருக்கம், 8:02 மதத்தின்ற தொடர்ச்சி, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதத்தின்றால், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். படைப்பு தருமபுரி வானொலி நிலையம். 9 அரங்கிசை, 10 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 10:30 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி டாக்டர் சந்திரமௌலிஸ் பத்து 10:45 எனக்கு பிடித்த பாடல் தொடர்ச்சி, 11 மணிக்கு

0: அட்ரஸ் எழுதிச்சிருக்கோம். 11:02 அரசின் 12 ஆண்டுகால சேவை மற்றும் அதை தொடர்ந்து மதுரத்தால் கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சி மேலும் 12:05 அகில செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மேலே இசை, 1 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரம், 1:05 அகில செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு அகில செய்திகள், 2:15 பீப்புள்ஸ் பத்மாஸ் ஆன் ஆகாஷ்வாணி ஸ்ரீ SKM மெய்திலானந்தன், மற்றும் 2:40 ஹிந்தி லெசன், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நடைபெறுகிறது, 3 மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பு துவங்குகிறது, 6 குரளமுதம் 301 மற்றும் அதனைத் தொடர்ந்து 5:30 பீப்புள்ஸ் பத்மாஸ் ஆகாஷ்வாணி டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்களுடைய இது கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சி வேணும், 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மருத்துவத்தில், 6:55 சேவை செய்திகள் மற்றும் 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை ரேஷ்மா திவாரி. Prime Minister Narendra Modi has emphasized the importance of maritime strength in the modern world, stressing that strong maritime capabilities are a deciding factor for countries' economic and strategic influence. He stated that India fully understands this reality and is preparing itself accordingly.
2: 2014 तक भारत करीब 700 करोड़ रुपए के रक्षा उत्पादों का निर्यात करता था. आज यह आंकड़ा बढ़कर करीब 40,000 करोड़ रुपए पहुंच रहा है. भारत में बने रक्षा उपकरण अब दुनिया के 80 से अधिक देशों तक पहुंच रहे हैं. 12 साल में जो प्रगति हुई है वो ये बताती है कि जब नीति स्पष्ट हो तो देश में कितना बड़ा परिवर्तन हो सकता है.
1: The Prime Minister commissioned 3 indigenously designed and built naval ships, an advanced stealth frigate, INS Dunagiri, a large survey vessel, INS Sanshodhak, and an anti-submarine warfare shallow watercraft, INS Agre, at the Shyama Prasad Mukherjee Port in Kolkata today. Mr. Modi noted that more than 200 MSMEs contributed to their construction, generating substantial employment and economic activity across the country. Highlighting recent achievements, the Prime Minister said more than 40 indigenously built warships and submarines have been inducted into the Indian Navy over the past few years. The National Eligibility Cum Entrance Test, NEET UG 2026 re-examination for admission to undergraduate medical courses was conducted today amid tight security arrangements. The National Testing Agency, NTA, said more than 20 lakh candidates appeared for the re-examination at 5,440 centres in the country and 14 centres abroad. The examination was conducted in 13 languages, including Hindi and English. The NTA said that extensive arrangements were made for all candidates, including more than 10,000 persons with disabilities. In Tamil Nadu, 7 people have been killed and more than 70 workers affected after an ammonia gas leak at a seafood export company in Periyapalayam today. According to preliminary reports, the death toll may rise as rescue and medical operations continue. The NDRF, along with specialized chemical, biological and nuclear response teams, launched an immediate rescue operation and worked to contain the leak under strict safety protocols. Chief Minister C. Joseph Vijay ordered a high-level inquiry into the incident and directed a 3-member committee to submit report within 24 hours. The Chief Minister also announced an ex gratia of 2 lakh rupees for the families of each deceased. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief at the loss of lives in the ammonia gas leak incident at a seafood export unit in Thiruvallur, Tamil Nadu. In